வணக்கம். இந்நிலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றிங்க. சரி, பசியா இருக்கீங்களா? பசியார காலையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் வந்து காலையில பசியார எடுக்கிற பழக்கமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம் அப்படின்னு ஆய்வியல் நிபுணர்கள், உணவு ஆய்வியல் நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன் ஆய்வியல் வரைக்கும் போகணும்? மருத்துவர்களும் அதான் சொல்றாங்க, அப்புறம் உணவு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களும் அதான் சொல்றாங்க. ஏன்னா காலையில உணவு சாப்பிடுறது நம்ம அன்றைய நாள் முழுக்க நம்ம உடலை எவ்வளவு உற்சாகமா ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா என்ன உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு இது சம்பந்தமா தான் ஒரு நாள் அனுசரிக்கப்படுது உலகம் முழுவதும். World Eating Disorder Action Day அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்தை தான் சொல்றாங்க. அதாவது இதுல இரண்டு விதம் இருக்கு. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பசிக்குதோ இல்லையோ எந்த நேரமேனா இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமா அப்படியே சாப்பிட்டுட்டு வச்சிருவாங்க. என்னங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் வரும். இந்த இரண்டு விதத்தினர் ஒரு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பாட்டு விரும்பியா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து உடலை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கணுவாங்க. ஆனா இந்த இரண்டையும் தவிர அவங்க கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா இது மனோவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எப்பொழுதுமே வந்து மனசுல வந்து ஏதோ ஒரு பலவீனம், அப்புறம் இந்த என்சைட்டி, படபடப்பு, வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு உணர்வு ரீதியான ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு அவங்க வந்து கவலைகளையோ அவங்க எதிர்நோக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே அறியாமலே அதிகமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? சிலர் சாப்பிடவே மாட்டாங்களா? இதுதான் இந்த நாள்ல சொல்றாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இல்ல நீங்களா கூட இருக்கலாம், அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஏனே தெரியல நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல யானே தெரியல பசி எடுக்க முடியும். இந்த இரண்டு தரப்பினர்ல நீங்க என்ன அழித்து எங்களோடு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியுது விடுமுறை தான், எங்களுக்கு தெரியுது நான் தூங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க, இருந்தாலும் இப்ப முழிச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க எங்க கிட்ட அழைத்து பேசலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: வணக்கம். இந்நிலையில் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைக்கு உணவு பழக்கம், இது வந்து ஒரு பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இதுவே ஒரு நோய், மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஏன்னா இது மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமா அவங்களுக்கே தெரியாம அதிகமா சாப்பிட்றவங்களும் இந்த நோயினால பாதிக்கப்படுறாங்க. அதுவே சாப்பிட எனக்கு ஏன் தெரியல, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து மனதளவுல ஏதோ பல அழுத்தங்களை அவங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருந்தா அதிகமா சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, ஒரு நாள் முழுக்க அவங்களால சாப்பிடவே முடியாது. ஆனாலும் இது வந்து மனநலத்துக்கு ரொம்ப தொடர்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக இந்த குறைவா சாப்பிடுறவங்களா இருக்கட்டும், அதிகமா சாப்பிடுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா அதற்கு ஏற்ற ஏதாவது ஒரு வழிமுறைகளை கண்டுபிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதற்கிடையில நீங்க சாப்பிடுற பழக்கம் எப்படி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். ராஜாத்தி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா.
0: அப்புறம் ராஜாத்தி அப்படின்னு தானே கொஞ்சுவாங்க உங்களை?
1: இல்ல இல்ல, எங்க வீட்ல எல்லாம் ராஜி ராஜின்னு தான் நீ கூப்பிடுவாங்க.
0: என்னங்க இது, இவ்வளவு அழகான பேர் வச்சுட்டு ராஜின்னு குறைச்சிட்டாங்க.
1: செல்லமா கூப்பிடுறதுங்க ராஜின்ட்டு.
0: சரி பரவ, நாங்க ராஜாத்தினே கூப்பிடுறோம் உங்களை. சொல்லுங்க ராஜாத்தி, நீங்க அதிகமா சாப்பிடுவீங்களா இல்ல குறைவா சாப்பிடுவீங்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருக்காங்களா?
1: நான் வந்து எப்பொழுதுமே பசிக்கும் 7 மணிக்கா கடையில பசியாறிடுவேன். அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு எடுத்துருவேன். அப்புறம் ராத்திரில 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். ஆனா நடுவுல வந்து ஒரு டீயோ காஃபியோ அந்த மாதிரிலாம் குடிப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா சாப்பிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம்
0: யாரும் இல்லையா?
1: யாருமே இல்ல, அதிகமா சாப்பிடுறீங்க.
0: அதாவது நீங்க அட்டவணை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பசிக்குதோ இல்லையா சாப்பிட்டுருவீங்க? சரிங்க, அப்படியே செய்யுங்க சரிங்களா, ஆரோக்கியமான உணவா சாப்பிடுவோம், நன்றிங்க. சரி, அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க, அட்டவணை போட்டு சாப்பிடுறவங்களா இருக்காங்க அவங்க. நீங்க சாப்பிடுற பழக்கம் எப்படிங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வித்தியாசமா சாப்பிடுற பழக்கம் இருக்கா, அழைத்து எங்களோட சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: உங்கள் தொலைபேசி இப்ப 100% இருக்குது அப்படித்தானே? அதான் நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க எத்தனை பர்சன்ட்ல இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய, நான் வேலை செய்யக்கூடிய தலைமைத்துவ நிர்வாகிகளும் இல்ல ஃபவுண்டர்ஸ் அவங்க எல்லாம் ஒரு 20% இந்த ஆற்றலோட தான் வார கணக்குல வந்து செயல்படுறாங்க. ஆனா அவங்க எது யோசிக்கிறாங்கன்னா, அவங்களோட செய்யற முடிவுகள் எல்லாம் வந்து எதுவுமே ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கு. இந்த ஆற்றல் வந்து சோம்பேறித்தனம் இல்ல, ஆற்றல் வந்து ஒரு கட்டமைப்பு. நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரு சிறப்பான இல்ல உயர் நோக்கி உள்ள வலுவான விஷயத்தை வந்து நீங்க உருவாக்க முடியாது. உங்க ஆற்றல் வந்து பலகீனமா இருந்தா இதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யணும்ட்டு நான் எதிர்பார்க்கறேன். உங்களோட ஆற்றலை வந்து மெருகூட்டுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு செயலை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது காஃபி இல்ல, ஏதாவது ஒண்ணு வந்து உண்மையாலே உங்களை மறுபடியும் நீங்களாக இருக்கிறதுக்கு, உங்களோட செயலுக்கு எல்லாம் பலமா ஆக்குறதுக்கு என்ன செய்யுமோ அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதோ, இல்ல காடியில சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது, இல்ல யாராவது உங்களை வந்து பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு உண்டாக்குறாங்களோ, இல்ல உங்களுக்கு சிரிச்சு பேசக்கூடிய ஒரு நபரோ, இந்த ஆற்றலை மெருகூட்டுற செயல்களை வந்து நீங்க ஈடுபடணும். ஒவ்வொரு நாளும் இதை வந்து இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைமை நிர்வாக கூட்டம் மாதிரி, ஒரு பாட் மீட்டிங் மாதிரி இதை வந்து நீங்க அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கிருங்க. எந்த காரணத்தை கொண்டும் இதை கேன்சல் பண்ணப்படாது. உங்களோட கூர்மையான சிந்தனைகள், ஐடியாக்கள், இல்ல உங்களோட கனிவான பேச்சுகள், கூர்மையான முடிவுகள், இது எல்லாமே ஒரு சக்தி உயர்த்திய ஆற்றலோட தான் நீங்க செயல்பட முடியும். வாழ்க்கைன்றது ரொம்ப சுலபமானது. முதல் நீங்க உங்களை ஆற்றலை வந்து மெருகூட்டி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதனால ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் உங்களோட ஆற்றல் ஏற்றும் செயலுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க.

வணக்கம். இன்னும் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து இந்த உணவு, இந்த பழக்கம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த வேர்ல்ட் ஈட்டிங் டிசார்டர் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவு பழக்கத்துக்கும் நம்ம மனோவியலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. இதை ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, மிக குறைவா சாப்பிடுறது, மிக குறைவா சாப்பிடுறது, நான் குறைவா தான் சாப்பிடுவேன்றது பெருமையான விஷயம் கிடையாது. ஏன் நீங்க குறைவா சாப்பிடுறீங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, அதிகமா சாப்பிட்டு பிறகு அப்புறம் அதை வந்து என்ன வயிறு இவ்வளவு வலிக்குதே, இவ்வளவு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அளவு தெரியாம சாப்பிடுறோமே, அதுலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கட்டுப்பாடே இல்லாம சாப்பிடறது இருக்கு இல்லையா, அதுவும் பிரச்சனை தான். அப்ப எதுலதாங்க பிரச்சனை இல்ல, சரியான நேரத்துல சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறோம் பாருங்க, அதுதான் சரியான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஒரு தடவை இரண்டு தடவை இருந்தா பரவாயில்ல, வாழ்க்கை சூழலையே வழக்கமான வாழ்க்கையை இப்படியே இருந்தா அதை நம்ம ரொம்ப கருத்தூன்றி பார்க்க வேண்டிய சூழல தான் இருக்கும். பொதுவாகவே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு. இதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க, மனசு மனோவியல் தொடர்பா இருக்கிறதுனால யாருக்குமே இந்த மாதிரி சூழல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இதில் மீண்டு வரலாமா, எனக்கு என்ன வழினே தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுலேருந்து மீண்டு வர முடியும். அதுக்கு முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம மனசை தான். மனசில் இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு தான் நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றாங்களா, குறைவாக சாப்பிட்றாங்களா, இல்லை சாப்பிடாமலே இருக்கிறாங்களா. சரி, இந்த மாதிரி நிறைய நேர்கள் நமக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியுது ஒரு பிரச்சனை, நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது, ஆனாலும் எப்படி மீண்டு வர முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேர்களையும் நம்ம சந்திக்கலாம்.

0: நாள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றதாக. உங்க உணவு பழக்கம் எப்படி இருக்குது? இந்த நேரம் காலையில எந்திரிச்சு 2 மணி நேரத்திற்குள்ளார நம்ம பசியாரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம பசியாறுறோமா? ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு காலையிலேயே ஐயோ இந்த வேலை முடியலையே அந்த வேலை முடியலையேன்னு நமக்கு நாம எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கறதுல. நம்ம எப்போதுமே நம்மளையே 2வது பட்சமா தான் பாக்குறோம். அந்த நம்மளை 2வது பட்சமா பாக்குறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்கு பசிக்கும் வயிற்றுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்காத ஒரு பட்சத்துல. சரி, அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க, அவங்களை சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி காஜாங்களே இருந்தா?
1: ஆமா.
0: சரி, சாப்பிட்டீங்களா? பசியாட்டீங்களா?
1: பசியாட்டேன்.
0: சரி, நீங்க எப்படிங்க பழக்கம்? ரொம்ப அதிகமா சாப்பிடுறவங்களா இல்ல சாப்பிடவே மாட்டீங்களா, இல்ல நீங்களும் அட்டவணையே தானா?
1: இல்ல இல்ல, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாள்.
0: நேரம் எடுத்து வைக்கீங்க சாப்பிடும் போது?
1: ஆமா, நேரம் பாக்குறது இல்ல, எப்ப பசிக்குதோ அப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கிறது. சோறு சாப்பிடறது குறைவு, மத்தபடி இந்த மாதிரி பலகாரங்கள் இந்த மாதிரி நொறுக்கு தேனீங்கள்
0: அது ரொம்ப தப்பு இல்லையா?
1: ரொம்ப தப்பு தான் தெரியுது, ஆனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல.
0: யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட?
1: நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஆனா நானே எனக்குள்ள ஒரு இது பட்டிக்கு ஓகே தான், நாளையில இருந்து முயற்சி பண்ணலான்னு. அந்த நாளை நாளை இன்னும் எப்படிதான் தெரிய மாட்டேன்.
0: அந்த நாளை பல வருடங்கள் ஆயிருச்சு.
1: ஆமா,
0: இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கு தண்ணி சாப்பிட்டா கண்டிப்பா பசிக்குதான் செய்யும்.
1: ஆமா, அதான் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி இதுதான் ஸ்டாப் பண்ற மாதிரி.
0: என்ன
1: கூடுதல்
0: உப்பு இருக்கும், இந்த அஜினாமோட்டோ இதெல்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியுது அதுல தவறு இருக்குதுன்ட்டு நீங்க ரொம்ப ருசிக்கு சாப்பிடுறீங்கல்ல?
1: ஆமா ஆமா, அது உண்மை.
0: நல்ல நல்ல உணவை, நல்ல சோறோ இல்ல நல்ல உணவோ நல்ல முதல்ல சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா இதுக்கெல்லாம் மனசு போகாது. அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. இதுல ஆர்வம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல உணவுல நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. உங்களுக்கே தெரியுது நீங்க என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்கன்னு.
0: நீங்க அடுத்த கட்ட முடிவை எடுத்தே ஆகணுங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமற்ற நிலை. முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது மனசு திருப்புங்க அந்த பக்கத்துல இருந்து. சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி. இன்றைக்கு அழைத்து பேசுற நேயர்களுக்கும் இந்த நாளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா? நமக்கே தெரியாம உணவு நம்ம மனநிலையே நிர்ணயிக்குது. இந்த உணவு விஷயத்துல ஏதோ வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிக்க கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். அங்க தொடர்ந்து அழைத்து பேசுங்க. உங்க உணவு பழக்கம் எப்படி?

0: பள்ளிகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19. வணக்கம். என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது? உணவு பழக்கம் குறித்து பேசிட்டு இருக்கோம். இந்த உணவு பழக்கத்திற்கும் நம்ம மனோவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அந்த நாள் தான் இன்றைக்கு நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். அங்க உங்க உணவு பழக்கம் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ரீசன்லி வந்து கொஞ்சம் மணி இஷ்யூனால நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன்.
0: சரி,
1: சோ அதனால வந்து எனக்கு அந்த சாப்பிட்டு அந்த தோட்டையில காசு எப்படி சேர்க்கணும், காசு எப்படி பாக்கணும், என்ன பண்ணும், இதே தான் என் மைண்ட்ல ஓடிடுது.
0: சரி,
1: வேலை வேலை வேலை வேலைன்னு தான் செஞ்சிட்டு
0: இருந்தேன். சரி,
1: ஆனா எப்பயாச்சும் பசி எடுத்துருச்சுனாக்கா
0: தெரியுது உங்களோட சாப்பிடுற பழக்கமும் உங்க மன உளைச்சலுக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா?
1: ஆமா,
0: தொடர்பு இருக்கு.
1: எப்படி சொல்றது, எனக்கு இப்ப பைனான்சியலி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாட்டுக்கு எல்லாம் ஸ்டேபிள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா நான் பாட்டுக்கு வேலை வேலைக்கு எல்லாம்
0: சாப்பிட்டுருவேன்.
1: ஆனா இந்த
0: உணவுல போயிருது பாருங்க. உங்க மன அழுத்தத்தை, மன அழுத்தம் இல்ல, உங்களோட பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனாலும் மனத்துல உள்ள பிரச்சனையை நீங்க உடலுக்கு கொண்டு வரீங்க, உங்களுக்கு தெரியுதா? அந்த மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கு, மனசு கவலையா இருக்கு, மனசுல ஒரு வலி அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தம் உடலையும் பாதிக்குது. அதனால பிரச்சனையை சமாளிக்கலாம், ஆனா உடலுக்கு நீங்க வந்து ஆரோக்கியமான உணவை சரியான நேரத்துல கொடுத்துதான் ஆகணும்.
1: எங்க வீட்டுல வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மூணு நாளாதான் நானே கொஞ்சம் ஓகே என்ன சரியாயிரும். ஏன்னா நான் வந்து ஜேஎம்சி கொரியர் டிஸ்பேச்
0: செய்யறேன்.
1: டெய்லி வந்து நான் என்னோட புக் ஒண்ணு வச்சிருப்பேன். டெய்லி நான் எவ்வளவு சிக்னேச்சர் ஜாமா பார்சல் போடுறேன்னு அதனால நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுல ஒரு ரிலீஃப் வந்தாலும் ஓகே இப்பதான் மச்சான் சொந்த வீட்டுலயே என்னால பிரேக்ஃபாஸ்ட் நான் சந்தோஷமா என்னால எடுக்க முடியுது.
0: இல்ல அது உண்மைதான், மனிதர்கள் தானே நம்ம, நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்போது சாப்பிட முடியாது. ஆனாலும் நீங்க பாருங்க, உங்க மனசுல உள்ள கவலை உங்க உடம்ப பாதிக்குது. அப்ப ஆக நீங்க அதுல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். பண பிரச்சனையே நாளைக்கு நம்ம சம்பாதிச்சு கூட சரி பண்ணிக்கலாம், ஆனா உடலுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம பணம் இருந்தாலும் அதை சரி பண்ண முடியாத சூழலுக்கு வந்துரும். சரிங்களா? அறிவுரைலாம் இல்ல, உங்களுடைய கூட சகோதரியா இருந்தா நான் அதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரிங்க, நன்றி, ரொம்ப நன்றி. உடம்பையும் பாத்துக்கங்க, நல்ல சாப்பாடையும் நம்ம சாப்பிடலாம்.

0: பசியாட்டீங்க போல.
1: பாத்தாங்க பசியாட்டு. அது என்ன பசியாட்டு தெரியுங்களா? அந்த கோதுமாவு கூழ் இருக்கு தெரியுங்களா? கோதுமாவு கூழ வந்து என் மனைவியோட அவங்க அக்கா வந்து இன்னைக்கு வந்து மூவாருக்கு வந்திருக்கோம் நாங்க. கூழாயிருந்து நான் கூழாயிருந்து மாசிலாமணி பேசுறேன்.
0: சொல்லுங்க, மூவாருக்கு வந்திருக்கீங்க, கோதுமாவு கூழ் தேங்காய் பூலாம் போட்டாங்களா?
1: ஆமா, தேங்காய் பூ போட்டு இப்ப நல்லா சாப்பிட்டு இருக்கோம்.
0: இல்ல, உங்க உற்சாகத்துக்கு என்ன டானிக்னு கேக்குறதுக்கு தான் என்ன பசியா இருந்தீங்கன்னு கேட்டேன். அப்புறம் சாப்பிட்டாச்சு.
1: அவ பசியாச்சு. இப்ப தேத்தனி குடிச்சு உட்காந்துருக்கேன்.
0: சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க
1: பசியாட்டீங்களா?
0: நான் பசியா இருக்கேன் சார். அதாவது நீங்க எப்படி அதிகமா சாப்பிடுறவர? நினைச்ச நேரம் பசி எடுக்கிற நேரம் சாப்பிடுறவர?
1: அப்படி இல்ல. முன்ன ஒரு லேடி சொன்னாங்கல்ல,
0: நொறுக்கு தினியா?
1: நொறுக்கு தினி சார் ரொம்ப குறவுதான். சாப்பிடுறது ஒரு அளவு இருக்கு இல்ல. இப்ப நானும் சாப்பிடுவேன் நிறைய. அதாவது நான் வந்து பள்ளி பேருந்து ஓட்டுறேன். வந்து ஒரு 6:30 வந்தானே சாப்பிட்டுருவேன்.
0: அப்படியா?
1: சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி ராத்திரில. முன்னெல்லாம் ஒரு 2-3 நீங்க சொன்ன மாதிரி தான் நொறுச்சீனி இந்த இதெல்லாம் நிறைய சாப்பிடுறது. இப்ப ஒரு 2 கிளம்பா எல்லாம் விட்டாச்சு. கும்ப குறவு தான். அப்ப நம்ம உடல்நிலையும் நம்மளும் பாத்துக்கணும்ல தெரியுங்களா? இந்த தேத்தனி இந்த நெஸ்கேபி இந்த இதெல்லாம் வந்து குடிக்கிறது ரொம்ப குறவு. வாரத்துல 1-2 தான்
0: எடுக்கவே கூடாது. சுத்தமா யோகா செய்யணும். சரிபார்ப்போம். அதே நேரத்துல இந்த உடலுக்கு சரியான உணவையும் நம்ம கொடுத்தே ஆகணும். அதை இந்த நாள்ல நம்ம மறக்காம நிறைவேற்றுவோம். இந்த நாளிலிருந்து நிறைவேற்றுவோம்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101 9097 291 19.

0: பேரரசர் ஆட்சியின் கீழ் மடானி அரசு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறது. பிரதமர் உறுதி. மின் சிகரெட்டுக்கு எதிரான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர் தீவிரப்படுத்தியது. வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நாட்டை வழிநடத்துவதில் அம்மாற்றுமை தங்கிய பேரரசரின் ஆதரவிற்கும் திறனுக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சுல்தான் இப்ராஹிமின் கீழ் மடானி அரசாங்கம் நாட்டை நிர்வகிப்பதில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுகிறது. அதோடு நாட்டை கட்டியெழுப்பும் உணர்வுள்ள மக்களின் ஆதரவு ஒற்றுமையுடன் மடானி அரசாங்கம் வலுவாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒருமித்த கருத்தை இஸ்லாம் மதத்தின் பாதுகாவலராக மக்களுக்கு நீதியையும் சமத்துவத்தையும் உறுதி செய்யும் அமைப்பாக மன்னராட்சியை நிலைப்படுத்தும் அரசியலமைப்புக்கு வழி ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அன்றாட வாழ்வில் தேசிய கோட்பாடு ருக்கு நகராவின் உணர்வு பண்புகளை உய்த்துணர்வதின் முக்கியத்துவத்தை எடுத்துணர்த்திய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் வலியுறுத்தலை அரசியல்வாதிகளும் மக்களும் கடைபிடிக்க வேண்டுமென தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை நல்லிணக்கம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட அவரின் வலியுறுத்தலை அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பும் நினைவூட்டலாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டுமென மடானி பேச்சாளர் டத்துஃபாமி மேலும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய தொடர்பு அமைச்சர், நேற்று தொடங்கி செயல்படுத்தப்பட்ட சமூக ஊடக பயனர்களின் வயது வரம்பு நிபந்தனை இணைய பாதிப்புகளிலிருந்து சிறாரை பாதுகாப்பதற்கான முழுமையான நடவடிக்கையின் முக்கிய படி என்றார். அதோடு நாட்டில் செயல்படும் எந்த ஒரு இலக்கவியல் நிறுவனமும் அரசாங்கத்தின் விதிகளையும் சட்டத்தையும் கடைபிடிப்பது அவசியம் என டத்துஃபாமி வலியுறுத்தினார். அதேவேளையில் பொய்ச் செய்திகள் அவதூறான பதிவுகளுக்கு எதிரான கண்காணிப்பு நடவடிக்கையை வலுப்படுத்த வேண்டுமெனும் பேரரசரின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப அவ்விவகாரத்தை களையும் கடப்பாட்டுடன் அமைச்சு செயல்படுகிறது. சமூக ஊடக நடத்துனர்களும் இவ்விவகாரத்தை கடுமையாக கருதுமாறு டத்துஃபாமி ஃபட்டேல் கேட்டுக் கொண்டார். தேசிய ஒற்றுமையின் அடித்தளமாக தேசிய கோட்பாடு ருக்கு நகரா அறிமுகம் கண்டு 50 ஆண்டுகள் ஆகியும் அது மக்களால் முழுமையாக உய்த்துணரப்படவில்லை என சட்ட மற்றும் அரசியலமைப்பு நிபுணர் இணை பேராசிரியர் டாக்டர் சஹாம் ரஹாயு அப்துல் ஆசிஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் இனம் மத விவகாரங்கள் நாட்டில் நிலவும் இக்காலகட்டத்தில் தேசிய கோட்பாட்டை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பேரரசரின் நடவடிக்கை காலத்திற்கு நினைவூட்டல் என்றார். நல்லிணக்கம் நிலைத்தன்மை தேசிய ஒற்றுமையை எடுத்துணர்த்தும் நாட்டை கட்டியெழுப்பும் பண்புகளுக்கு திரும்புமாறு பேரரசரின் கூற்று அமைந்துள்ளது. அதோடு ருக்கு நகராவை பின்பற்றுவது நாட்டின் ஆட்சி அமைப்பின் தூண்களில் ஒன்றான மன்னராட்சியை நிலைநிறுத்துவதாகவும் பொருள்படும் என டாக்டர் சம் ரஹாயு குறிப்பிட்டார். 2024 பொது சுகாதாரத்திற்கான புகைப்பொருள் கட்டுப்பாட்டுச் சட்டம் 852 இணங்க மின் சிகரெட் வேப் விற்பனை இணையம் வழி விளம்பரத்துக்கு எதிரான நடவடிக்கையை சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தியுள்ளது. புகார் பெறப்பட்டதன் வாயிலாக 10 வலைதளங்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 4 தளங்களை முடக்குமாறு தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMCயிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியது. இந்நிலையில் சட்டம் 852 மேலும் வலு சேர்க்கும் ஓப்ஸ்லாமட் பாரு நடவடிக்கை புகைப்பொருள் விற்பனை விநியோகம் உற்பத்தி தொடர்பான குற்றங்களில் கவனம் செலுத்தும். ஏப்ரல் இறுதி வரை நாடு முழுவதும் 34,903 செயலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. பன்னாட்டு நெருக்கடியைத் தொடர்ந்து ஸ்லாங்கூரில் நியாயமற்ற விலை உயர்வு ஏற்படுவதை தடுக்க மாநில உள்நாட்டு வணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் கே பி டி என் ஒப்கசான் 6 புள்ளி சுழியம் வாயிலாக வணிகர்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. வணிகர்களிடமிருந்து பொருள்களின் விலை உட்பட செலவுகள் குறித்த விரிவான தகவல்களை பெற அந்த 9 அறிக்கைகள் 2011 விலை கட்டுப்பாடு லாபமீட்டல் தடுப்புச் சட்டம் பிரிவு 21 கீழ் வெளியிடப்பட்டதாக மாநில இயக்குநர் முகமது அனிஃப் அசாரி கூறினார். அத்தியாவசிய பொருள்கள் மீதான சோதனை, வேளாண் கால்நடை பொருள்கள், நெகிழிகள் போன்ற பெட்ரோலிய வேதியியல் பொருள்களின் கையிருப்பை கண்காணிப்பது ஆகியவற்றை இந்த சோதனை நடவடிக்கை உட்படுத்தியிருக்கும் என முகமது அனிஃப் குறிப்பிட்டார். பத்துப்புத்தே மலையில் காணாமல் போன மலையேறி ஜஸ்லிண்டா சலூடினை தேடி மீட்கும் பணிக்கு இன்று தொடங்கி உள்ளூர் பூர்வ குடியினர் சேவை பெறப்படும் என பேராத்தியணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோசயானி சைடோன் குறிப்பிட்டார். அம்பாங்போ பூர்வ குடியைச் சேர்ந்த 22 பேர் சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு சுகானிக்கா முகாமிற்கும் ராயு மலைக்கும் இடைப்பட்ட முதன்மை தடங்களில் தேடும் பணிகளில் உட்படுத்தப்படுவர். இந்த தேடல் பணியின் தொடக்கத்திலிருந்தே பூர்வ குடியினர் இணைக்கப்பட்டனர். ஆனால் தற்போது அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டத்தோசயானி சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பன் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: யூத வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு புதிய கூட்டரசு ஆலோசனைக் குழுவை கனடிய பிரதமர் மகனி அறிவித்தார். அங்கு வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்திருப்பது கனடிய யூதர்களை பாதுகாப்பதில் நாடு தோல்வியடைந்து வருவதையே காட்டுவதாகவும் அவர் எச்சரித்தார். அந்நாட்டில் தற்போது யூத எதிர்ப்பு போருக்கு பிந்தைய காலத்தில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2024 கனடாவில் 1342 இனக்குற்றங்கள் பதிவாகின. அதில் 70 விழுக்காடு யூதர்களை உட்படுத்தியது. இது அந்நாட்டு மக்களில் ஒரு விழுக்காட்டினரை குறிக்கின்றது. செனகல் அதிபர் பசிராவ் டிமாயே ஃபையே புதிய அரசாங்கத்தை அறிவித்துள்ளார். அரசியல் தகராறுகள் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து தமது முன்னாள் சகாவான ஒஸ்மானி சொங்கோ தலைமையிலான கட்சியை தவிர்த்து புதிய அரசாங்கத்தை அவர் அறிவித்துள்ளார். சொங்கோ பதவியிலிருந்து நீக்கப்பட்ட 2 மணி நேரத்திற்கு பின் இந்த அறிவிப்பினை ஃபையே வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த வாக்கெடுப்பில் சொங்கோ கூட்டணி கட்சிகளால் நாடாளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அந்த மேற்காப்பிரிக்க நாட்டில் அரசியல் நெருக்கடியை மேலும் மோசமாக்கியது. உலகக்கிண்ண போட்டிக்காக நிர்மாணிக்கப்படும் வரலாற்றுப்பூர்வ சதுக்கத்தை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் குழுவினர் சென்றடைவதை தடுப்பதற்காக மெக்சிகோ நகர் காவல்துறை அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இம்மாதம் 11 அப்போட்டியை காண ரசிகர்கள் கூடும். ஜொகோலா சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த உலோக தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய அவர்கள் முற்பட்டபோது அந்த மோதல் தொடங்கியது. இந்நிலையில் சம்பள உயர்வு உள்ளிட்ட ஓய்வூதிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் உலக கிண்ண போட்டியின் போது மில்லியன் கணக்கான ஆசிரியர்கள் தலைநகருக்குள் படையெடுப்பர் என ஆசிரியர் சங்கம் அச்சுறுத்தியுள்ளது. விளையாட்டு பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி. உலகின் முதல்நிலை வீராங்கனை எரினா ஜபலென்கா 4 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்ட வெற்றியாளரான நவோமி ஒசாகாவை நேரடி செட்டில் வென்றார். 7-5, 6-3 என நேரடி செட்டில் வெற்றியடைந்த ஜபலென்கா தொடர்ந்து 14வது முறையாக முக்கிய போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். ஆக கடைசியாக 2018 அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டியில் ஒசாகாவிடம் ஜபலென்கா தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைவாக காட்பந்து. இங்கிலாந்து அணியின் முன்னாள் விளையாட்டாளர் ஜேம்ஸ் மில்னர் காட்பந்து துறையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதனுடன் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்துறையில் செலுத்திய ஆதிக்கத்தை அவர் நிறைவு செய்துள்ளார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மிக அதிகமாக 658 ஆட்டங்களில் அவர் களமிறங்கியுள்ளதாக பிபிசி தகவல் வெளியிட்டுள்ளது. 2022 லீட்ஸ் யுனைடெடுக்காக இவர் முதல் முறையாக களமிறங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நியூகாசல் யுனைடெட், ஆஸ்டன் விலா, மான்செஸ்டர் சிட்டி, லிவர்பூல், பிரைட்டன் உள்ளிட்ட ஆஃப் ஆல்பியன் அணிகளுக்காகவும் விளையாடியுள்ளார். பேரரசர் ஆட்சியின் கீழ் மடானி அரசு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறது, பிரதமர் உறுதி. மின் சிகரெட்டுக்கு எதிரான நடவடிக்கையை சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

வணக்கம் மின்னல், இது காலை மணி 9:12 ஆகி விட்டது. பசியாரட்டிங்களா? இன்னும் பசியாரலையா? ஆக சரியான ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இன்றைக்கு பொது விடுமுறையா இருக்கிறதுனால வீட்டுல பசியார ரொம்ப தடபுடலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சரி, இதற்கிடையில வானொலி கேட்டுக்கிட்டே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை நாங்க சொல்ல காத்துட்டு இருக்கோம். இதுல அந்த ஜூன் மாசம் தொடங்கிருச்சு இல்லையா, இன்றைக்கு 2ஆம் தேதி. இந்த ஜூன் மாசத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் நமது நாட்டில் அமலுக்கு வந்திருக்கு. அதை பற்றியான விவரங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துகிட்டே இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருங்க.

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 997 219 19.

வணக்கம். என உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் ஹரிணி. குரல்ல அந்த பாடல் வந்தது. சரி, இந்த ஜூன் மாதம் தொடங்கி மூன்று விஷயங்கள் முக்கியமா வந்து அமலுக்கு வந்தது, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று, நம்மளுடைய அடையாள அட்டை கடப்பிதழ். இது புதிய அம்சங்களோடு புதுப்பித்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து உடனடியா நீங்க மாத்தணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுடைய பழுதாகி இருந்தா அவங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனை அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 9 மில்லியனுக்கு அதிகமான தொழிலாளர்களுக்கான 24 மணி நேர பெர்கேசோ பாதுகாப்பு இந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மலேசியாவில் 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக கணக்குகள் தடை, அடையாள ஆவணம் கட்டாயம் நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த மூன்று விஷயத்தையும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து நம்ம எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு நினைவுபடுத்த தான் இப்ப இதை கொண்டு வந்தோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9721-119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அக்கா, இது இலவசமா தான் கொடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்கு தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 719 19.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: சரியாக உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவியின் மூலமா நீங்க மின்னல் எஃப்எம் கேட்கணும்னா ஆர்டிஎம் கிளிக்க நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஜூன் மாதம் என்னன்னா நம்ம நாட்டில் வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்றத பேசணும்ல. உலகெங்கிலும் என்ன அமலுக்கு வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 11 தேதியிலிருந்து உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி தொடங்கவிருக்கின்றது. 4 வருடத்துக்கு ஒரு முறை இதுக்கு தாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய காற்பந்து ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக இந்த ஃபீஃபா 2026 ஆர்டிஎம் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிலையமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால பாத்தீங்கன்னா 104 ஆட்டங்களை வந்து ஆர்டிஎம் உங்களுக்காக ஒலிபரப்பவிருக்கின்றது. இதை நீங்க இலவசமா பார்க்க போறீங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஎம் கிளிக்க நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்க. ஆர்டிஎம் கிளிக்க உங்களுடைய ஸ்மார்ட் டிவியா இருக்கலாம், ஸ்மார்ட் போன், உங்களுடைய விவேக கைபேசியா இருக்கலாம், நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நான் உலகில் எந்த மூலைக்கு போனாலும் இணைய வசதியோட இந்த ஃபீஃபா விளையாட்டு போட்டி மட்டுமல்லாது நம்ம வானொலி ஒலிபரப்பையும் நீங்க தாராளமா கேட்கலாம். அங்க இன்னும் மறந்துடாதீங்க, ஆர்டிஎம் கிளிக் இதை பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க.

சரி, அந்த பாடல் நிறைவு பாடல், அடுத்து நிறைவு பாடல் வருது. விக்ரம் படத்துக்காக அனிருத் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்கிறாங்க. அங்க வார இறுதி நாள் இல்ல, பொது விடுமுறை காலகட்டம், வார இறுதி நாள்ல இருந்து தொடர்ச்சியான விடுமுறையில நிறைய பேர் இருக்கலாம். சந்தோஷமா குடும்பத்தோட இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு பல நெடுஞ்சாலைகள்ல கடுமையான நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. வீட்டுல இருக்கிறீங்களா? நல்ல ஆரோக்கியமான உணவை குடும்பத்தோட சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்போம். விடைபெற்றுக் கொள்கிறேன். புவனா வீரமோகன், மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவும் தமிழ்நாடும் இரு தரப்பினருக்கும் இடையிலான அறிவு பரிமாற்றம் உள்ளிட்ட பண்பாட்டு உறவுகள் வாயிலாக ஆவண காப்பகங்கள், வரலாறு, பாரம்பரிய ஆவணப்படுத்துதல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளன. சென்னையில் உள்ள தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் வரலாற்று ஆராய்ச்சி மையத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த தேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ராம்ராஜ் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். மேகமூட்டம், பலத்த காற்று உள்ளிட்ட அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட குறுகிய இடம் ஆகியவை பத்துப்புத்தி மலையில் காணாமல் போன மலையேறி ஜஸ்லிண்டா சலூனனை வான்வழியாக தேடி மீட்கும் பணிக்கு சவாலாக அமைந்துள்ளன. தேடி மீட்கும் பணிக்காக ரஷ்ய தயாரிப்பிலான MI-17 விமானம் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை செயலாக்க அதிகாரி முகமது அஸ்ரீசல் கமருசாமான் குறிப்பிட்டுள்ளார். சபா மாநிலத்திற்கு 1.5 பில்லியன் ரிங்கேட் இடைக்கால சிறப்பு மானியம் வழங்கப்பட்டது கூட்டரசு அரசாங்கத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையிலான உறவினை குறிக்கின்றது. மாநில வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்கும் மக்களின் வளப்பத்தை மேம்படுத்துவதற்குமான முனைப்புகளில் ஒன்றாக கருதப்படுவதாக பொருளாதார நிபுணர் டாக்டர் அவாங் ஃபைசல் அசிஃபா குறிப்பிட்டார். லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்த அச்சத்தை பாகிஸ்தானும் ஈரானும் வெளிப்படுத்தியுள்ளன. அதோடு அந்நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதியை எட்டும் முயற்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவ்விரு நாடுகளும் எச்சரித்தன. வட்டாரத்தின் அண்மைய நிலவரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தமது பாகிஸ்தானிய சகா இஷக்டாருடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். கென்யா லைகிபியா வான்தளத்தில் அமெரிக்க இபோலா தனிமைப்படுத்தல் மையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு அதிபர் வில்லியம் ருட்டோ ஒப்புதல் அளித்துள்ளார். அத்திட்டம் குறித்து மக்களிடையே அதிருப்தி நிலவும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம்மிடம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க அத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கியதாக தமது முடிவை அவர் தற்காத்துள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்மந்தாட்டம். அர்ஜென்டினா அணியினர் உட்பட நட்சத்திர ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி தற்பொழுது அமெரிக்காவில் உள்ளனர். அந்த நடப்பு வெற்றியாளர் அணியை மெஸ்ஸி வழிநடத்துவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்டர் மயாமி கிளப்பில் உள்ள அந்த 38 வயது விளையாட்டாளர் தொடர்ந்து 6வது முறையாக உலகக்கிண்ணத்தில் களமிறங்குகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் மங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சார், இன்றைக்கு பாத்தீங்கன்னா சரக்கு மங்க மலையாள பாடல்களை நாம நிறையவே கேட்க போறோம். பாடல்களை கேட்ட பிறகு இன்னும் நிறைய கதைகளை நாம நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ வாங்க நிகழ்ச்சியின் தொடக்க பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஜானிதோ அப்படின்ற பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு மலையாள பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக விது பிரதாப் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல். சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு தென்னிந்திய சினிமா தகவலையும் நாங்க கொண்டு வரோம்.

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுன்னா அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

விஜயஸ்தாஸ் மற்றும் சின்மயி கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே மலையாள பாடல்களை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். சரி, ராம் சரண், ஜான்வி கபூர், சிவக் ராஜ்குமார், ஜெகப்தி பாபு, இந்த மாதிரி பலரும் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பெத்தி. புச்சி பாபு சனா இயக்கி இருக்கிற இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்னவேலு ஒளிப்பதிவு செய்திருக்காரு. ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்திருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகள்ல June 4 வெளியாகவிருக்கு. விருத்தி சினிமா சார்பில் பார்த்தீங்கன்னா வெங்கட் சதீஷ் கிலாரு தயாரித்திருக்கிற இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழல்ல வந்து ஒரு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. ஒரு ஆய்வு, இந்த ஆய்வு எதை பற்றி அப்படின்னா இணையதளத்தை பெண்கள் எவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அதை பார்த்த போது 100% 65 விழுக்காட்டினர் பெண்களாகத்தான் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்கள் தான் வந்து அதிகமா கைபேசியை பயன்படுத்துறாங்க, ஏதாவது ஒண்ணுனா அதிகமா சாட்ஜிபிடி ஏஐ மாதிரியான செயலிகளை நாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்ற காரணம் அப்படி பெருசா ஒன்னும் குறிப்பிடல. ஆனா இதே சந்தேகம் எல்லாருக்கும் வரும், என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்கா இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. வீட்டுல ஆமா பெண்கள் நாம தான் அதிகமா பயன்படுத்துறோம் போல, ஆண்கள் அவ்வளவு பயன்படுத்துறது இல்ல அப்படின்ற மாதிரியான சூழலா இருந்தாலும் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில் மலையாள பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டிருந்தோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். பிறகு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். விருப்ப பாடல் அப்படின்றத விடுங்க, நினைச்சவங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்க. அதற்கு நீங்க 11 மணிக்கு மேல அழைக்க போறீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனிலா ராஜீவ் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இத்திரி பொன்னூறு அப்படின்ற பாடல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சமைக்க வேண்டிய வேலைகள் இருக்கும், அல்லது இல்ல அஸ்வினி விடுமுறை அப்படின்றதுனால வெளியில சாப்பிடலான் இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரியான நேரத்துல வயிறார மனசார நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி குட்டி நினைவூட்டலுங்க. ஏன்னா பல சமயங்கள்ல இந்த பசியோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல யோசனைகள் தோன்றாது, ஒரு மாதிரி சோர்வா இருக்கும். சாப்பிட்ட பிறகு இருக்கிற சோர்வு வேறதான், இருந்தாலும் சரியான நேரத்துல சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றத நாங்க நினைவுபடுத்திக்க விரும்புறோங்க. சரி, இப்போ வாங்க மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை நாம கேட்கிறோம். இதோ உங்களுக்காக இத்திரி பொன்னூறு.

வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ரஷ்யாவின் கர்ஸ் பகுதியை நோக்கி யுக்ரைன் மேற்கொண்ட தெற்குர்தி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக அவ்வட்டார ஆளுநர் அலெக்சாண்டர் கெஷ்டின் தொலைவரியில் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய மாதங்களாக இருதரப்புக்கும் இடையிலான எல்லை மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதுவரை 100,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், இடம்பெயர்ந்துள்ளனர். இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சு முடங்கியுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்த அச்சத்தை பாகிஸ்தானும் ஈரானும் வெளிப்படுத்தின. அதோடு இந்நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அமைதியை எட்டும் முயற்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவ்விரு நாடுகளும் எச்சரித்தன. வட்டாரத்தின் அண்மைய நிலவரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தமது பாகிஸ்தானிய சகா இஷார் டாருடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். குறிப்பாக இஸ்ரேல் லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறியது, பெய்ரூட்டின் சில பகுதிகளில் தாக்குதல்கள் குறித்த அதன் அரசாங்க ஆணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த அச்சத்தை அவரது தலைவர்களும் வெளிப்படுத்தினர். ஈரான் அதிபர் மசூத் பெசிஷியனுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்திய ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் தடையின்றியும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கியூடோ செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஜப்பானிய கப்பல்களின் போக்குவரத்து சுமூகமாகவும் எளிமையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என பெசிஷ்கியன் உறுதிமொழி வழங்கியதையும் அது மேற்கோள் காட்டியது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் குறித்த கலந்தாய்வுக்கு மத்தியில் அவர்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டனர். ஜூன் மாத ஐநா பாதுகாப்பு மன்றத்திற்கான சுழற்சி முறை தலைமை பதவியை கொலம்பியா திங்கட்கிழமை ஏற்றுக்கொண்டது. வட்டார அமைதி, அமைதி நடவடிக்கைகளில் பெண்களின் பங்கேற்பு, ஆயுத மோதல்களால் பாதிக்கப்பட்ட சிறார் பாதுகாப்பு ஆகிய கூறுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக கொலம்பியா உறுதியளித்துள்ளது. காலநிலை மாற்றம் உட்பட புவிசார் அரசியல் பதற்றங்கள், பல்வேறு மோதல்கள், மனிதநேய நெருக்கடிகள் ஆகிய சிக்கல்கள் தலைதூக்கியுள்ள இக்காலகட்டத்தில் இந்த பொறுப்பை நாடு ஏற்றுள்ளதாக ஐநாவுக்கான கொலம்பிய தூதர் லேனோ ஜலபாத்தா தெரிவித்தார். இத்தாலியின் தென்பகுதியை ரிக்டர் கருவியில் 6.2 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS கூறியது. 247 கிலோமீட்டர் ஆழத்தில் கலபிரியா வட்டாரத்தின் கொன்சென்சா பகுதியின் 38 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த அதிர்வு பதிவானது. இருப்பினும் இதுவரை காயங்கள் அல்லது கட்டமைப்புகளில் பாதிப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என கூறப்பட்டுள்ளது. கென்யா லக்கிபியா வான்தளத்தில் அமெரிக்க இபோலா தனிமைப்படுத்தல் மையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு அதிபர் வில்லியம் ருத்தோ ஒப்புதல் அளித்துள்ளார். அத்திட்டம் குறித்து மக்களிடையே மனநிறைவின்மை நிலவும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம்மிடம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க அத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கியதாக தமது முடிவை தற்காத்து ருத்தோ கூறினார். பொது சுகாதார, நோய் தடுப்பு, மருத்துவ ஆராய்ச்சியில் அமெரிக்காவுடனான கென்யாவின் நீண்டகால நல்லுறவின் அடிப்படையில் அம்முடிவு எட்டப்பட்டதாக அவர் விளக்கினார். இம்மாதம் திரையரங்குகளில் வெளியிடப்படவிருக்கும் பிரபல சிறார் உயிர்ச்சித்திர திரைப்படம் டாய் ஸ்டோரி 5-க்கான புதிய பாடல் ஒன்றை டெய்லர் ஸ்விஃப்ட் எழுதியுள்ளார். 36 வயதான அமெரிக்க பாப் நட்சத்திரமான இவர் தனது 5 வயது தொடக்கத்திலேயே மிகவும் பிடித்தமான டிஸ்னி மற்றும் பிக்ஸர் உயிர்ச்சித்திர திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுத வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவை இன்று நனவாக்கியுள்ளார். ஐ நோ இட், ஐ நோ யூ என்ற தனது பாடல் June 5 வெளியீடு காணவுள்ள நிலையில் June 19 அதிகாரப்படியான ஒளிப்பதிவில் இடம்பெறும். டாய் ஸ்டோரி 5 டாம் ஹான்ஸ், டிம் ஹெலன், ஹாலண்ட் காக்ஷாக் ஆகியோர் இணைந்துள்ளனர். விளையாட்டு, பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி. பின்னடைவை சந்தித்து வரும் பிரான்சிஸ் டியோஃபோவை 7-6, 6-7, 3-6, 7-6, 6-4 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டு இப்போட்டியின் காலிறுதிக்கு முன்னேறிய 3வது இத்தாலிய வீரராக மைட்டியோ அர்னால்டே விளங்குகிறார். இந்த ஆட்டம் 5:26 நடைபெற்றது. இவ்வாண்டு தொடக்கத்தில் காலில் ஏற்பட்ட காயத்தால் பாதிக்கப்பட்ட தமக்கு இந்த வெற்றி மிகப்பெரியது என்றார் அவர். காலிறுதி சுற்றில் அர்னால்டே சக நாட்டைச் சேர்ந்த மற்றொரு வீரரான மைட்டியோ பெரிட்டேனியுடன் பொருதுவார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, யாருக்காக வேணும்னாலும் நீங்க பாடலை கேட்கலாங்க. இப்பொழுது எங்களுக்கு அழைத்து பாடலை கேளுங்க.

0: இன்றைய நிகழ்ச்சியில பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு நேர நிறைய பேர் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக ஒரு நேரம் அழைப்பா இருக்காரு, அவரோடுதான் நாம பேச போறோம். வணக்கம், யார் எந்த பக்கமா இருக்கீங்க?
1: வணக்கம் குட்டி பாப்பா அஸ்வினி, நான் தான் கிருஷ்ணசாமி குழுவாங்க.
0: இன்னும் எத்தனை நாளைக்கு நான் குட்டி பாப்பாவா இருக்க போறேன்?
1: நீங்க எப்பவுமே குட்டி பாப்பா.
0: சரிங்க, நன்றியா. என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: விவேகம் படத்துல இருந்து தலை விடுதலை.
0: தலை விடுதலை ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
1: அந்த இது வந்து அப்ப என் மக மருமக பேத்திக்காக கேக்குறேன். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு சில வசனங்கள் வரும். இந்த உலகமே

என்ன எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: அச்சத்தூக்கு அப்படின்ற பாடலை நாம கேட்டிருந்தோம். நாங்க சொன்னது போல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த பக்கம் உங்களோடு பேச நாங்களும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அடுத்ததாக பழனி அப்பன் அழைப்புல இருக்காரு. சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: மெய்யாளன் படத்துல இருந்து யாரோ நீ யாரோ அந்த பாட்டு என் தங்கச்சி நேற்று அவங்களுக்கு 49வது பிறந்த நாள்.
0: சரி,
1: அவங்க பேரு மாரியாயி, சுங்கப்பிள்ளையில இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாட்டை விரும்பி கேட்கறேன்.
0: சரி, ஆனா இந்த பாடல் கொஞ்சம் சோகமான பாணியில இருக்குமே, ஏன் இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: சரி, சோகமான பாடல் இருந்தாலும் அந்த ஒரு வரிகளுக்காகவும் அந்த அழகுக்காகவும் நீங்க கேட்கற காரணத்துக்காகவும் நாங்க உங்களுக்கு ஒளிபரப்புறோம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: கோவிந்த் வசந்த் கொண்டு வந்த பாடல் மெய்யழகன் திரைப்படத்துல இருந்து பாடலை நாம வந்து கேட்டிருந்தோம். இப்படியும் ஒரு நவரா இந்த காலகட்டத்துல அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வந்து இந்த திரைப்படத்துல ஒளிபரப்பாக இருக்கும். ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இன்றைக்கு நேர்களோடு தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக விசாலாச்சி அழைப்புல இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கும். இன்றைக்கு மதியம் என்ன சாப்பாடு?
1: கூடவே
0: சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு விஜயும் மோகன்லாலும் நடிச்சிருப்பாங்க.
0: நீங்க பாடுனதுலயே நாங்க பாட்டு ரசிச்சிட்டோம். சரி, தொடர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.
1: Thank you. Have a nice day.

0: நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை தாராளமா கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையும் கூட. 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பின்னணி இசை. பின்னணி இசை எந்த திரைப்படத்துல இருந்து வருது அதை நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பாடலையும் வழங்குவோம். அதனால பிற்பகல் 1 மணி வரையிலும் நிறைய நேரம் எனக்கு நமக்கு பேச தொடர்ந்து அழைச்சிட்டே இருங்க.
1: ஜெயபிரதா.
0: எல்லாரும் உங்களை சுருக்கமா எப்படி அழைப்பாங்க?
1: யூஷுவலா நான் ஜெயபிரதான் சொல்வேன். சொல்ல கஷ்டமா இருந்தா நான் ஜெயா.
0: ஜெயா, சரி சொல்லுங்க ஜெயபிரதா, இன்றைக்கு என்ன பாடல கேட்கலாம் இருக்கீங்க?
1: என்ன விலை அழகே.
0: என்ன விலை அழகே, அது இப்படி யாரும் பிரிச்சு யோசிச்சு சொல்லிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
1: சரியா சொல்லலாம்னு பாக்குறேன்.
0: சரி, யாருக்காக இந்த பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: வெளி தோற்றத்துல மட்டும் இல்லாம உள்ளத்திலும் அழகா இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் கேக்குறேன்.
0: அட்டா, சரி நிச்சயமா அந்த பாடலை எடுத்ததா கேட்கலாம். நன்றி ஜெயபிரதா.
1: ரொம்ப நன்றி அஸ்வினி.

0: உன்னி மேனன் கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அடுத்ததாக ஒரு நீராழுதல இருக்காங்க.
1: நாகேஸ்வரி பேசுறேன்.
0: நாகேஸ்வரி சொல்லுங்க, ரவாம் பக்கமா மழையா வெயிலா?
1: ரவாம் பக்கமா வெயில் தான், மழை சொல்ல முடியாது.
0: மழை சொல்ல முடியல. சரி, இன்றைக்கு என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: எனக்கு வந்து விடுதலை படத்துல இருந்து இவரு ஒரு பாட்டு பாடுவார், மல்லிப்பூன்னு வரும் ஒரு பாட்டு.
0: மல்லிப்பூ பாட்டு விடுதலை படமா?
1: விடுதலை படத்துல
0: மல்லிப்பூ விடுதலையா?
1: விடுதலை ஒண்ணு படத்துல வந்து.
0: ஓ சரி சரி சரி, ஆஹா, காட்டுமல்லி. காட்டுமல்லி பாடல் வேண்டுமா? சரி, நிச்சயமா நினைச்சோம். நான் நினைச்சேன் நீங்க இந்த மல்லி பூ வச்சு வச்சு வாடுதி அது கேக்குறீங்களா? சரி, நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம். யாருக்காக கேக்குறீங்க?
1: இந்த பாட்டு வந்து நான் வந்து எங்க அக்காவுக்கு, என் மகளுக்காக நான் கேக்குறேன்.
0: மகளுக்காகவா? தொடர்ந்து உங்களுக்காக இளையராஜா மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் வெகு நாள் கழித்து இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடலை நாம கேட்டிருந்தோம் அப்படின்னா அது விடுதலை திரைப்படத்துல தான். அந்த திரைப்படத்திற்குமே பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப அழகா பொருந்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடலை அடுத்ததாக கேட்போம். நேர்கள் நீங்களும் அழையுங்கள். 12 மணிக்கு மேல உங்களுக்காக ஒரு குட்டி போட்டி அங்கமும் இருக்கு. பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. வாங்க, அழைத்து பேசுங்க.

காட்டுமல்லி பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் இன்னமும் அழைத்த வண்ணம் இருக்கீங்க. நிறைய பேரோட பேச எங்களுக்கும் ஆசைதான். நேரம் பற்றாக்குறை, இன்னும் சிறிது நேரத்துல 12 மணிக்கான செய்திகளும் ஒலிபரப்பாக உள்ளது. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, தொடர்ந்து இணைந்திருந்து 12 மணிக்கு மேல எங்களுக்கு நீங்க தாராளமாக அழைத்து பேசலாம். இப்ப நாம இன்னும் சிறிது நேரத்துல செய்திகளுக்கு வழிவிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் முதல் நீ முடிவும் நீ.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அல் அக்சா பள்ளிவாசல் மீது சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் நடத்திய முற்றுகையை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. அத்தரப்பினர் பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் கொடியையும் பறக்கவிட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த மசூதியை யூதமயமாக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் வெறுக்கத்தக்கதாகவும் புனித தளத்தை அவமதிப்பதாகவும் உள்ளது என வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சி உட்பட அதிகரித்து வரும் முறையற்ற தகவல் சூழலுக்கு மத்தியில் நம்பகமான, நேர்மையான, உண்மையின் அடிப்படையில் செய்திகளை வழங்குவதில் ஊடகத்தார் போராட்டத்தை எதிர்கொள்கின்றனர். மலேசிய ஊடகத்தினர் உள்நாட்டு வட்டார செய்திகளை உலக பார்வைக்கு கொண்டு செல்லும் முக்கிய தொடர்பாளர்களாக உள்ளனர் என மலேசியாவிற்கான நிக்கே ஏசியா செய்தியாளர் நோமன் கோ கூறினார். பன்னாட்டு விநியோக நெருக்கடியை சமாளிக்க நாட்டிற்கு தற்போது அதிக உயர்திறன் கொண்ட உள்ளூர் தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக தேசிய திவெட் மன்ற தலைமைச் செயலாளர் டாக்டர் அஸ்மீர் மொஹமட் யூனோஸ் கூறினார். இக்காலகட்டத்தில் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய தேவையான கூடுதல் திறன்களை வழங்குவதற்கான முக்கிய தளமாக நுட்ப தொழில் கல்வி திவெட் கல்வி அமைகிறது என அவர் குறிப்பிட்டார். மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதை அடுத்து 3 இஸ்ரேலியர்கள் உள்ளிட்ட 4 நிறுவனங்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியா தடை விதித்துள்ளது. அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு யூத பாதுகாப்பையும் உலகில் அதன் மீதான மதிப்பினையும் சீர்குலைக்கிறது என ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் கூறினார். பிரான்சில் வரும் ஆண்டுகளில் அந்நிய நிறுவனங்கள் 93 பில்லியன் யூரோவை முதலீடு செய்யும் என அதிபர் இமானுவல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்த நிதி தரவு மையங்கள், செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு, குறைக்கடத்திகள், முக்கிய கனிமங்கள், மின்மயமாக்கல், போக்குவரத்து உள்ளிட்ட சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படும் என்றார் அவர். விளையாட்டு கார்பந்து. 2026 மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் முன்மொழியப்பட்ட சட்ட விதிகளில் மதிப்புமிகு தலைவர் பதவியை உள்ளடக்காத அணுகுமுறையை ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFC மேற்கொண்டுள்ளது. நவீன கார்பந்து நிர்வாகத்தில் அந்த பதவி பொருத்தமற்றதாக உள்ளதாகவும் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு உள்ளிட்ட இதர முதன்மை கார்பந்து அமைப்புகளும் இப்பதவியை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் AFC-இன் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ வின்சர் பால் ஜான் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு ஒரு பாடலை நாம கேட்டு வரப்போறோம். பாடலை கேட்ட பிறகு இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பேசலாம்.

கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். பயணத்துல இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, ஏதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ தொடங்கி நீங்க அழைக்கலாம். உங்களுக்கு 4 பாடல்களை தேர்வு செய்ய நாங்க கொடுப்போம். இந்த 4 பின்னணி இசையில் எந்த எண்ணை நீங்க தேர்வு செய்யறீங்களோ உங்க அதிர்ஷ்டம் பொறுத்து இருக்குங்க. எந்த பின்னணி இசை உங்களுக்கு வருதோ அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடித்தால் உங்களுக்காகவே பாடலும் வாழ்த்தும் சொல்லும் வாய்ப்பை நாங்க கொடுக்க போறோம். அதனால நீங்க முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0322825337 3 4 7 8. அழைத்து சொல்லுங்க இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பானது அப்படின்றது. முதல்ல பின்னணி இசை காண்பிக்க போறதில்லை, நீங்க அழைங்க.

0: It's not her face. It's beyond that.
1: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். இப்போ அழைப்புல பாத்தீங்கன்னா கோகிலா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். கோகிலா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம். இப்போ பின்னணி இசையை கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
1: சரி, இப்போ பின்னணி இசை இதோ உங்களுக்காக. அதுதான் உங்களுக்கான பின்னணி இசை. எந்த திரைப்படத்தில இருந்து ஒளிபரப்பானது?
2: சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியல.
1: நீங்க ஒரு முயற்சி பண்ண விரும்புறீங்களா? சரியான பதில் சொன்னா மட்டும்தான் பாடலும் வாழ்த்து கொடுப்போம்.
2: அது நினைக்கிறேன் அஜித் குமார் படுத்த பாட்டுன்னு நினைக்கிறேன்.
1: இல்லை, தவறான பதில். பரவாயில்ல, பொறுத்திருந்து பாக்கலாம். நன்றி. சரி, உங்களால அந்த ஒரு பின்னணி இசையை கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328255333 அல்லது 4768.

0: வணக்கம், நான் பன்னீர்செல்வம் பேசுகிறேன்.
1: பன்னீர்செல்வம், பின்னணி இசையை கேட்டிருந்தீங்களா?
0: ஆமா கேட்டேன்.
1: இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை ஒளிபரப்புறோம், கேளுங்க.

0: உங்களால கண்டுபிடிக்க முடிந்ததா?
1: மாஸ்டர் திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: மாஸ்டர் திரைப்படம் என்பது தவறான பதில். இன்றைக்கு கொஞ்சம் சவாலா கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல, வேற யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம்.
1: நன்றி.
0: பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த பின்னணி இசை அப்படின்றத போட்டி சுற்றுல சுலபமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. யாருமே தவறா சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு கொஞ்சம் சவாலா கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் கொண்டு வந்தோம். இது தெரியாத திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க அந்த மாதிரி

0: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகுது அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளது. அடுத்ததா யார் அழைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம். திவ்யா ஸ்ரீ, பின்னணி இசையை கேட்டிருந்தீங்களா? எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இல்ல, இதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அடுத்ததுக்கு போக மாட்டோம். சரி, நீங்க முயற்சி பண்ணி பாக்குறீங்களா என்ன பாடல்னு?
1: முயற்சி பண்ணி பாக்கறேன்.
0: சரி, முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.

0: சரி, இந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி செய்து தவறான பதில் பரவாயில்ல, இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க. நன்றி. சரிங்க, ரொம்ப நீளமா போகுது, அதனால இப்போயே சொல்லிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் ஒரு சுற்று, இன்னும் ஒரு வாய்ப்பு. நேர்கள் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றதுக்கு நீங்க முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைத்து சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, பின்னணி இசையை கேட்டிருந்தீங்களா?
1: வாரிசு பாடம்.
0: வாரிசா? இல்லங்க, வாரிசு இல்லையே. பரவாயில்ல, பொறுத்து வந்து பாக்கலாம். சரி, வாரிசு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த கடைசி சுற்றுக்கு நாம ஊரை போயிட்டு வந்துடலாம்.

0: நாங்க என்ன நினைச்சோம்னா, என்னங்க ஒரே பின்னணி விசைய வச்சு ஓடிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கோவப்படுவாங்களோ அப்படின்னு. ஆனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உயிர் கொண்டு அழைத்து முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. நாங்க சொல்லியிருந்தோம் பின்னணி இசைய சொல்ல முடியலனாலும் பரவாயில்லங்க, இசையமைப்பாளர் யாவது சொல்லுங்கன்னு. இந்த நேயர்களும் சொல்லவில்லை என்றால் பதில நாங்களே சொல்ல போறோம். வாங்க, முதல்ல நேயர்கள் சரியா சொல்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுதாங்க அந்த பின்னணி இசை.
1: நடராஜன் பேசுறேன்.
0: நடராஜன் சொல்லுங்க, என்ன திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பான பின்னணி இசை அது?
1: பிகிலா?
0: இல்லங்க, தவறான பதில். தமிழ் வாணி. சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பாடல் அது பின்னணி இசை?
2: மாஸ்டர் படம் நினைக்கிறேன்.
0: மாஸ்டரா? என்னங்க எல்லாருமே நடிகர் விஜய் நடித்த திரைப்படமாவே சொல்றீங்க, அந்த பாணியில தான் இருக்கா?
2: அப்படிதான் இருக்கு.
0: சரி பரவாயில்ல, இது ரொம்ப சவாலா இருக்கிறனால யாரு அந்த இசை அமைப்பாளர் மட்டும் சொல்லுங்க, அது சரியா சொன்னா கூட போதும்.
2: இசை அமைப்பாளரா? அனிருத்.
0: இல்லங்க, பரவாயில்ல, பொறுத்திருந்து பாக்கலாம். நன்றி. அப்பா என்னம்மா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா வார வாரம் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா கொடுக்க சவாலா இருந்து இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம் ஆனந்தம். இந்த எஸ்ஜி சூர்யா ஒரு திரைப்படத்துல செய்வாரு அப்படின்னு வர அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ அங்க ஒரு பாடலை கேட்ட பிறகு உங்களுக்காக எந்த திரைப்படத்துல இருந்து அந்த பின்னணி இசை வந்ததுன்னு நாங்க சொல்றோம். கேட்டுட்டு கோவம் எல்லாம் படக்கூடாது சொல்லிட்டேன்.

இந்த பாடல் முடியறதுக்கு முன்னாடி கூட சில அழைப்புகள் எடுத்தாங்க. ஆனா எல்லாருமே வந்து தவறான பதிலா சொல்லியிருந்தாங்க, கோட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இல்லை இல்லை இல்லை கோபால் அப்படின்ற மாதிரி அது சரியான பதில் கிடையாது. உங்களுடைய ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பலரும் பார்த்தீங்கன்னா அனிருத் இசை அமைத்த திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற வியூகத்தை தான் வந்து எங்க கிட்ட கொடுத்திருந்தீங்க. ஆனா இந்த பின்னணி இசைக்கு இசை அமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவா அப்படின்னீங்கன்னா கேட்ட போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. இதை வச்சு நேர்களை குழப்பலாம் அப்படின்னு கார்த்தி மற்றும் அதித்தி சங்கர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க பாடிய சில புதிய பாடல்கள் வந்து அந்த திரைப்படத்தில் தான் இருந்தது. இந்த மதுரை வீர அழகுல இந்த பாடல், கஞ்சப்பூ கண்ணால, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கும். அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம்னு சொல்ல முடியாது, ஆனா அறவே தெரியாத திரைப்படம்னு சொல்ல முடியாதுன்னு. ஆனா பலரும் வந்து நடிகர் விஜய் நடிச்சதா, இல்ல நீங்க வந்து அனிருத் இசையமைத்த பாடலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எதுவுமே இல்ல, நீங்க எல்லாருமே வந்து தவறான பதில் சொன்னதுனால இன்றைக்கு யாருக்காகவும் நாங்க வந்து விருப்ப பாடலை ஒளிபரப்பவில்லை. இதற்கு பிறகு நீங்க அழைத்து பேச போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இளமை உல்லாசம் அங்கத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க வந்து நிறைய பாடல்களை ஒளிபரப்புவோம். முக்கியமா 11 to 12 வரையிலும் நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் ஒளிபரப்பாகும். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களையும் தகவல்களையும் மின்னல் FM-ஓடு கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க.

அடுத்த பின்னணி இசைக்கு ஒரே வாய்ப்பு தாங்க இருக்க போகுது. ஏன்னா முதல் பின்னணி இசைக்கு நிறைய நேரம் எடுத்தாச்சு. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்துல இருந்து ஒளிபரப்பானது அப்படின்றது நீங்க இப்பொழுது தொடங்கி முயற்சி செய்யலாம். இதுக்கு மேல ஒளிபரப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இப்போ இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத எங்களுக்கு அழைத்து செல்ல போறீங்க. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: நாங்க நாலு பேர், எங்களுக்கு பயம் கிடையாது, ஆனா எங்களுக்கு இருக்குங்க பயம் எல்லாம் நிறைய இருக்கு. சரி, இப்ப நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததாக ஒரு நீராழிப்ப இருக்காங்க, அவங்களோட பேசலாம். விமலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். இசை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம், எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது? பில்லாவா? தீனா இல்ல,
1: பில்லாதானே?
0: பில்லா தானே. அனேகன் இல்லையா? ஏகன், ஏகன்
1: போட்டி
0: சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், நல்ல வேலை கிடைக்கல. சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: பில்லா படத்துல இருந்தே ஒரு பாட்டு போட்டுருங்க.
0: பில்லா படத்துல இருந்தே ஒரு பாடல், எப்படி நீங்க பாடுங்க? மை நேம் இஸ் பில்லா, அப்படி பாடுங்க. நிறைய பேர் அழைத்து முயற்சி எல்லாம் செய்திருந்தீங்க. எங்களுக்கே உங்களோட பேசும்போது, இந்த போட்டியில கலந்து கொள்ளும் போது ரொம்ப ஆர்வமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கு அடுத்ததாக பில்லா திரைப்படத்துல இருந்து முதல்ல பாடலை கேட்டு வருவோம், அதற்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த பில்லா திரைப்படத்திலிருந்து நம்ம அதிகமா கேட்கிற பாடல் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா வந்து இந்த சேவல் கொடி பறக்குதுடா பாடலா இருக்கும். ஆனா இன்றைக்கு மை நேம் இஸ் பில்லா பாடலை கேட்டுருவோம். அடுத்ததாக உங்களுக்காக இது மை நேம் இஸ் பில்லா.

இன்றைக்கு ஆசை ஓர் புல்வெளி அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு ஒளிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக த்ரீ சலசாரு உங்களோட பேச அவளோடு காத்திருக்காங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.

0: மலேசியாவும் தமிழ்நாடும் ஆவண காப்பகத்துறையில் ஒத்துழைப்பை ஆராய்கின்றன. பன்னாட்டு விநியோக நெருக்கடி உயர் திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியாவும் தமிழ்நாடும் அவற்றுக்கிடையிலான அறிவு பரிமாற்றம் உள்ளிட்ட பன்னாட்டு உறவுகள் வாயிலாக ஆவண காப்பகங்கள், வரலாற்று பாரம்பரிய ஆவணப்படுத்துதல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளன. சென்னையில் உள்ள தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் வரலாற்று ஆராய்ச்சி மையத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த தேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். இந்த பயணத்தின் வாயிலாக ஆவண காப்பகங்கள் அறிவு மையமாகவும் தேசிய நினைவகமாகவும் ஒரு சமூகத்தின் பாரம்பரிய சிறப்புகளை விளக்குவதையும் அறிந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். அல் அக்ஸா பள்ளிவாசல் மீது சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் நடத்திய முற்றுகையை மலேசியா வன்மையாக கண்டித்தது. அத்தரப்பினர் பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் கொடியையும் பறக்கவிட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த மசூதியை யூத மையமாக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் வெறுக்கத்தக்கதாகவும் புனித தளத்தை அவமதிப்பதாகவும் உள்ளது என வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றக்காரர்களின் நடவடிக்கை அப்புனித தளத்தின் கலாச்சார வரலாற்றினை மாற்றும் முயற்சியாக உள்ளது. ஆகவே இதனை கண்டும் உலக நாடுகள் அமைதி காக்கக்கூடாது என விஸ்வபுத்ரா மேலும் குறிப்பிட்டது. பன்னாட்டு விநியோக நெருக்கடியை சமாளிக்க நாட்டிற்கு தற்போது அதிக உயர் திறன் கொண்ட உள்ளூர் தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக தேசிய டிவெட் மன்ற தலைமைச் செயலாளர் டாக்டர் அஸ்மீர் முகமது யூனுஸ் கூறினார். குறிப்பாக வேளாண், சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், உணவு தொழில்துறைகளில் இந்த தேவை உள்ளது. இக்காலகட்டத்தில் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய தேவையான கூடுதல் திறன்களை வழங்குவதற்கான ஒரு முக்கிய தளமாக நுட்ப தொழிற்கல்வி டிவெட் கல்வி அமைகிறது. ஆகவே தொழிலாளர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள டிவெட் வாயிலாக கூடுதல் திறன்களை கற்றுக்கொள்ளலாம் என டாக்டர் அஸ்மீர் முகமது யூனுஸ் கூறினார். மேலும் அதிகமான டிவெட் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் தேசிய டிவெட் மன்றம் தொடர் கடப்பாட்டை வழங்கும் என அவர் உறுதியளித்தார். தலைநகர் அங்காசாபூரியில் நடைபெற்ற இஸ்லாமட் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அச்சுறுத்தல்கள், உணர்ச்சி ரீதியாக ஏமாற்றுதல், இழிவான உள்ளடக்கங்களை மீண்டும் மீண்டும் பரப்புதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய இணையவழி பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சிறார் உயர் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக சிறார் பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாக இயக்குநர் அன்மானி அப்துல் காதிர் தெரிவித்தார். இந்நிலை தொடர்ந்தால் அது பாதிக்கப்பட்டவர்களின் உள ஆரோக்கியத்திற்கு கடுமையான தாக்கத்தை விளைவிக்கும் என்றார் அவர். நாட்டில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் நேற்று தொடங்கப்பட்ட சிறார் பாதுகாப்பு நெறிமுறை சிபிசி மற்றும் இடர் குறைப்பு நெறிமுறை ஆர்எம்சி ஆகியவை சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முனைப்பாக கருதப்படுகிறது என அம்னானி கருத்துரைத்தார். மேகமூட்டம், பலத்த காற்று உள்ளிட்ட அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட குறுகிய இடம் ஆகியவை பத்துபூத்தி மலையில் காணாமல் போன மலையேறி ஜஸ்லிண்டா சலுடினை வான்வழியாக தேடி மீட்கும் பணிக்கு சவாலாக அமைந்துள்ளன. தேடி மீட்கும் பணிக்காக ரஷ்ய தயாரிப்பிலான MI-17 விமானம் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை செயலாக்க அதிகாரி முகமது அஸ்ரீஸ் அல் கமருசாமான் தெரிவித்தார். நேற்று இழுவை வின்ச்சிங் முறையில் தேடி மீட்கும் பணிக்கு 32 அதிகாரிகள் மட்டுமே உட்படுத்தப்பட்டனர். விஸ்தா ஜெட்டின் உலகளாவிய வளர்ச்சிக்கு மலேசியா முக்கிய சந்தையாக தொடர்ந்து விளங்குகிறது. தென்கிழக்கு ஆசியாவிற்கான நுழைவாயிலாக மலேசியாவின் வியூக நிலை உட்பட வட்டார பன்னாட்டு பயணங்களுக்கான மையமாக மலேசியா இருப்பது இதற்கு வலுச்சேர்த்துள்ளது. விஸ்தா ஜெட் என்பது துபாயை தளமாக கொண்ட விஸ்தா குளோபல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் விஸ்தா நிறுவனத்தால் இயக்கப்படும் வாடகை தனியார் விமான நிறுவனமாகும். கடந்த ஆண்டு விஸ்தா ஜெட்டின் தென்கிழக்கு ஆசியாவின் முதன்மை இடமாக மலேசியா திகழ்வதாகவும், அதே காலகட்டத்தில் விமான பயண நேரங்களில் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியையும் விமான பங்கில் 74 விழுக்காடு வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளதாகவும் அதன் தலைவர் கிறிஸ்டல் வாங் தெரிவித்துள்ளார். ஜொஹோர் குளுவாங் ஜலன் ரங்காம் சிம்பாங் ரங்காம் சாலை கிலோமீட்டர் 27 5 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தின் விசாரணைக்கு உதவும் வகையில் உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் 5 உயிரிழந்தனர். 19 வயது இளைஞர் ஒருவர் மெர்சிடிஸ் பென்ஸ் A250 ரக காரை அதிவேகமாகவும் மெத்தனமாகவும் செலுத்திய வேளை அவரது அண்ணன் செலுத்திய BMW 530E ரக காரின் மீது மோதியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரின் மோமா நோ கூறினார். பிப்பர்கள் 1:15 நடந்த இந்த விபத்தில் BMW 530E ரக கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்து புரோடோவா அல்சா, டொயோட்டா வியோஸ், புரோட்டோன் வீரா, மெர்சிடிஸ் பேன் கார்களை மோதியது என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: தாய்வானில் இயந்திரத்தை சோதிக்கும் முனைப்பில் ஈடுபடுத்தப்பட்ட ராணுவ பயிற்சி விமானம் ஒன்று செவ்வாய் என்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இரு விமானிகளும் உயிரிழந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்தீவு நாட்டின் தென் துறைமுக நகரான காசோங்கில் உள்ள காங்ஷான் வான் தளத்தில் விமான ஓடுபாதையின் முனையில் அந்த ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதாக அது கூறியது. இவ்வேளை இந்நிகழ்வு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக அந்நாட்டு அதிபர் லாய் சென்தே தெரிவித்துள்ளார். தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் அவர் நன்றியையும் தெரிவித்தார். வரும் ஆண்டுகளில் பிரான்சில் அந்நிய நிறுவனங்கள் 93 பில்லியன் யூரோவை முதலீடு செய்யும் என அதிபர் இமானுவல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். வெசலைஸில் 9வது முறையாக நடைபெற்ற பிரான்சை முதலீட்டிற்கு தேர்வு செய்யுங்கள் மாநாட்டில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிதி தரவு மையங்கள், செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு, குறைகடத்திகள், முக்கிய கனிமங்கள், மின் மயமாக்கல், போக்குவரத்து உள்ளிட்ட சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படும் என்றார் அவர். இந்த முதலீட்டில் பாதிக்கும் மேற்பட்ட நிதி, அதாவது 45 மில்லியன் யூரோவை ஜப்பான் சாப்ட் பேங்க் நிறுவனம் வழங்கும். எதிர்காலத்தில் இந்த தொகை 75 பில்லியன் யூரோவை எட்டும் என மக்ரோன் குறிப்பிட்டார். மேற்கு கரையில் பாலஸ்தீனருக்கு எதிராக வன்முறை அதிகரித்துள்ளதை அடுத்து 3 இஸ்ரேலியர்கள் உள்ளிட்ட 4 நிறுவனங்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியா தடை விதித்துள்ளது. அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு யூத பாதுகாப்பையும் உலகில் அதன் மீதான மதிப்பினையும் சீர்குலைக்கிறது என ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் கூறினார். சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது நிதி தடைகள் விதிக்கப்படும். இதன் காரணமாக ஆஸ்திரேலியர்கள் அவர்களுக்கு பணம் அல்லது சொத்துக்களை வழங்குவது சட்டவிரோதமாக்கப்படும். மேலும் அவர்கள் கன்பராவிற்குள் நுழையவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக வாங் குறிப்பிட்டார். விளையாட்டு கார்பந்து. 2026 மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் முன்மொழியப்பட்ட சட்ட விதிகளில் மதிப்புமிகு தலைவர் பதவியை உள்ளடக்காத அணுகுமுறையை ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFC கொண்டுள்ளது. நவீன கார்பந்து நிர்வாகத்தில் அந்த பதவி பொருத்தமற்றதாக உள்ளதாகவும் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு உள்ளிட்ட இதர முதன்மை கார்பந்து அமைப்புகளும் இப்பதவியை நடைமுறைப்படுத்தவில்லை என AFP-இன் தலைமைச் செயலாளர் டாத்துஸ்ரீ வின்ஸ்டர் பால் ஜான் தெரிவித்தார். தற்பொழுது FAM-இன் மதிப்புமிகு தலைவர் பதவியை FAM-இன் முன்னாள் தலைவர் தன் ஸ்ரீ ஹமீதின் மொஹமத் அமீன் வகிக்கின்றார். கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவர் இப்பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மலேசியாவும் தமிழ்நாடும் ஆவண காப்பகத்துறையில் ஒத்துழைப்பை ஆராய்கின்றன. பன்னாட்டு விநியோக நெருக்கடி உயர் திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினா ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை ஜூன் 2 நாம் சந்திக்கின்றோம். பொது விடுமுறைன்னு சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல நேரம், நல்ல ஓய்வு, நல்ல சாப்பாடு, மனசுக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவிடுறது, இதற்கு மத்தியில மனசுக்கு நல்ல இசை, அழைத்து பேச அங்கம், இதெல்லாம் இருந்தா யாருக்குங்க பிடிக்காது இசையும் இசையும் நிகழ்ச்சியே. ஆமா, இணைகின்றேன் உங்கள் நான் ப்ரீசா லசாரு.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இசை மிசும் நிகழ்ச்சியில் நாம் என்ன இருக்கின்றோம். சரி, வழக்கமா செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம வந்து வாழ்வியல் வாழ்க்கை முறை இதை பற்றி எல்லாம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இந்த விடுமுறை காலகட்டத்துல இந்த மாதிரி உங்க விடுமுறையை செலவிட உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு விடுமுறைனா இப்படிதான் இருக்கணும், வீட்லயே இருக்கணும், இல்லைன்னா நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், இல்லைங்க விடுமுறை விட்டு நான் எங்கேயாச்சும் கிளம்பிடுங்க, அதுதான் என்னோட வாழ்க்கை முறைய கொஞ்சம் நானு திரும்பவும் புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறதுக்கான எனக்கான நேரம் சொல்றீங்களா, அழைச்சு சொல்லுங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: தாளம், இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
2: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கல, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏ இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: எனக்கு என்னன்னாக்கா ஒரு காலத்துல வந்து மருத்துவமனையில வேலை செஞ்சோம், ஹஸ்பண்ட் வைஃப் நானும் என் வைஃபும். இப்ப வந்து ஓய்வு பெற்றுட்டோம், ஓய்வு பெற்று இப்ப வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த மாதிரி விடுமுறையில நாங்க என்ன செய்வோம், காடி எடுத்துட்டு ரிலாக்ஸா இப்படியே போயிட்டு பென்தோங் ராவ் லிப்பீஸ் அப்படியே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம்.
1: உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாரம் விடுமுறைன்னு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு வாரமும் இப்படிதான் இருக்குமா உங்க திட்டமிடல்?
0: அருமையான கேள்வி. ஓகே, ஒரு வாரம் அப்படி இருக்காது, அந்த ஒரு நாள் தான் இருக்கும். ஆனா ஒரு வாரம்னாக்கா நாங்க என்ன செய்வோம், பிள்ளைங்களோட வந்து வேற எங்காச்சும் ஒரு வெக்கன்சி லீவுக்கு போயிருவோம். போயிட்டு அப்படி வந்து இன்னொரு ஒரு தடவை நாங்க போயிட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப மறுநாள் வந்து இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா வீட்டுல நல்லா கோழி வாங்கிட்டு, கம்பத்து கோழி வாங்கிட்டு நல்லா சமைச்சிட்டு வாங்க, எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பிடுங்க, நல்லா ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன் கேட்டா அந்த வயதுன்னு நினைக்கிறேன்.
1: இருக்கலாம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்குமே விடுமுறை அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகணும், அந்த குடும்பத்தினரோட செலவிடணும்.
0: ஆமா ஆமா, இதுதான்.
1: அப்புறம் வார இறுதி நாளத்துல கம்பத்து கோழியோட ஒரு நல்ல இலை சாப்பாடு சொல்லுங்க, அவ்வளவுதான்
0: வீட்டுல. ஏன் கேட்டா இதுதான், ஏன் கேட்டா நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய். நம்ம வாழ்கின்றதுக்கு இதுதான் அர்த்தம்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
5: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: தொழில்துறை வித்தகர் மருத்துவர் ஜே பி, கடார பேரறிஞர் டாக்டர் சி ஜெயபாரதி, தமது எழுத்தாலும் பேச்சாலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம் நாட்டில் அரும்பணியாற்றிய பெரும் சிந்தனையாளர், சுங்கை பட்டாணி அரச மருத்துவமனை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர், உதயம் இதயம் போன்ற இதழ்களில் பல ஆண்டுகள் சிறப்பு கட்டுரைகளை எழுதி வந்தவர், தமிழ் பண்பாடு தத்துவம் கலை இலக்கியம் உளநூல் அகழ்வாராய்ச்சி முதலிய பல துறைகளில் அரிய கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஜோதிடம் வானூல் ஆகியவற்றிலும் வல்லுநருங்க. அகத்தியர் என்ற இணைய குழுவின் மூலம் உலகளாவிய அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கின்றார். மலேசிய வானொலியில் தமது சிந்தனைகளை சீரிய முறையில் பல முறை பதிவும் செய்திருக்கின்றார். ஆய்வு தளங்களில் தொடர்ந்து இயங்கி வந்த அறிஞர் ஜெயபாரதி 2015 ஜூன் 2 நாள் காலமானார். இன்று அன்னாரது நினைவு நாள். மறைந்தாலும் தமிழ் எழுத்துக்களோடும் நமக்காக அவர் விட்டு சென்ற நிறைய சான்றுகள் இன்றும் நம் சிந்தனையில் நல்லதொரு சிந்தனையாளராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
1: இளமை புதுமை இனிமை.

0: ஏ என்னால இவ்வளவு குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹர் மாநில தேர்தல் பிஆர்என் நடத்துவதற்கான முடிவு ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மாநிலத்தில் தேர்தல் அட்டவணையை திட்டமிடும்போது வானிலை நிலவரங்களும் நீண்ட பண்டிகை கால விடுமுறைகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அம்னோ துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூருடீன் தெரிவித்தார். மாநில தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் மாநிலத்தின் பல பகுதிகளில் பருவமழை மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரிசம்பிலான் பக்காத்தா நரப்பான் கட்சியின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரின் வாகனங்கள் மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீனுடீன் ஹரோனின் அதிகாரப்பூர்வ இல்ல வளாகத்தில் நுழைந்தன. காலை 9:30 வாக்கில் கூடிய அவர்கள் மாநிலத்தின் ஆக அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடியிருப்பர் என அறியப்படுகிறது. இதுவரை செய்தியாளர் சந்திப்புகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என மந்திரி பசாரின் பத்திரிகை செயலாளர் அகமது ஷாரிர் மத்ஷா கூறினார். உலகளாவிய அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சி உட்பட அதிகரித்து வரும் முறையற்ற தகவல் சூழலுக்கு மத்தியில் நம்பகமான நேர்மையான உண்மையின் அடிப்படையில் செய்திகளை வழங்குவதில் ஊடகத்தார் போராட்டத்தை எதிர்கொள்கின்றனர். மலேசிய ஊடகத்தினர் செய்திகளை வழங்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அதனை உலக பார்வைக்கு சரியான முறையில் வழங்குவதை உறுதிப்படுத்தும் முக்கிய தொடர்பாளர்களாக உள்ளனர் என மலேசியாவுக்கான நிக்கே ஏசியா செய்தியாளர் நோமன் கோ கூறினார். தாய்லாந்தில் தற்போது பரவி வரும் கோவிட் திரிவு கடுமையான நோயை ஏற்படுத்துகிறது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அந்நாட்டு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அதேவேளையில் பொதுமக்கள் அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்கவும் தேவையற்ற அச்சத்தை தவிர்க்கவும் அது வலியுறுத்தியுள்ளது. தாய்வானின் இயந்திர கோளாறு சம்பந்தப்பட்ட ஒத்திகை பயிற்சியின்போது ராணுவ பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் ஈடுபட்டிருந்த 2 விமானிகள் உயிரிழந்தனர் என பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த T-34 ரக விமானம் அந்த தீவு நாட்டின் தெற்கு துறைமுக நகரமான கவுசிங்கில் உள்ள விமானப்படை தளத்தின் ஓடு பாதையில் விபத்துக்குள்ளானதாக அமைச்சு கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

ரகசியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பழம் பாடல்களை தான் நாம ரசிக்க போகின்றோம். இந்த விடுமுறையில் இருக்கும் இந்த பிற்பகல் நேரமானது இந்த பாடலோடு சேர்ந்து உங்க பழைய நினைவுகளை நீங்க கொஞ்சம் அசை போடுறதுக்கு உதவும்னு நாங்க நம்புறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

நெஞ்சிருக்கும் வரை திரைக்காக ஒலித்த பாடல் தான் அது. பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் அப்படின்றானே அது ரசிக்க தோன்றும். அதுவும் பழம் பாடல்கள்ல ஒரு சில பாடல்கள் ரசிப்பதோடு சேர்ந்து கூடவே நடனமாடவும் மெட்டுக்களுக்கு தாளம் போடவும் வைக்கும்.

0: மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வலது சொல்ல வந்து போதும் தமிழ்ல திடீர்னு கேக்குறப்ப நம்ம வார்த்தையை தேடுவோம். ஏன் சொல்லுங்க, ஒன்னு இன்ப அதிர்ச்சியா இருப்போம், ஒன்னும் ஒரு பதற்றம் எல்லாமே கலந்து சொல்ல வருது மனசுல இருக்க, ஆனா அந்த வார்த்தைகள் தான் அலையும் போது. ஆனா கொஞ்சம் நிதானமா அதை யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனதை நிதானப்படுத்திட்டோம்னா அப்படியே ஆழ்கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி வார்த்தைகளை நம்ம அவ்வளோ அழகா எடுத்துடலாம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, யார போய் கேட்டு பாருங்க எந்த வயதுக்கு நீங்க மீண்டும் திரும்ப போகணும், ஒருவேளை கடவுள் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வயதுக்கு தான் போகணும்னா எனக்கு ஒரு 16 வயசு இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, அந்த 16ல அவர் ஒரு சிறப்பு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை அந்த காலகட்டத்துல ரொம்ப பசுமையான நினைவுகளை சேகரித்திருக்கலாம், அதனாலயும் என்னவோன்னு தெரியலங்க. எந்த வயதுக்கு மீண்டும் போகலாம் அப்படின்னு கேட்டா உடனே ஒரு 16 வயசு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? என்ன செய்யறது, பரவாயில்லைங்க, எண்கள் தானே, அது ஒரு எண்கள் தான், என்றுமே மனதுல இளமை இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நீங்க இருக்கிற மாநிலத்துல வானிலை எப்படி இருக்குங்க? இன்று பல மாநிலங்கள்ல கனமழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று வீசும் அப்படின்னு மலேசிய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்காங்க. எனவே விடுமுறை காலம், வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலான்னு பல திட்டங்கள்லாம் நீங்கள் போட்டிருக்கலாம். குறிப்பாக நீர்வீழ்ச்சியோ இல்லை கடல் பகுதி இப்படிலாம் திட்டமிட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வானிலையை சரி பார்த்து உங்களுடைய அந்த விடுமுறையை பாதுகாப்பான முறையில் கழிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: தாளம், இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம். கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: పెళ్లి కూడమా
1: யார்கிட்ட அவதி எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

புரியுது. என்ன நினைக்கிறீங்கப்பா, என்னமா பாடியிருக்காரு டிஎம் எஸ் டிஎம் சௌந்தரராஜன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழ முடியாதுங்க. இந்த நேரத்தில் இது நடக்குதுன்னா சரி பரவாயில்ல, நடந்து முடிஞ்சிருச்சு. இனி வரப்போகும் அந்த தருணங்களை எவ்வளோ அழகான தருணங்களாக மாற்ற முடியுமோ அதை தான் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அந்த மாதிரி இந்த பொது விண்வரை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். நிறைவு பாடல் பழம்பாடல் தொகுப்பை நிறைவு செய்கின்றது படிக்காத மீதை திரைக்காக ஒழித்த இந்த பாடல்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நோர்வே அரசாங்கம் மலேசியாவுக்கு இழப்பீட்டை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் வலியுறுத்தியுள்ளார். கடற்படை தாக்குதல் ஏவுகணையை ஏற்றுமதி செய்வதற்கான உரிமத்தை நோர்வே ஒருதலைபட்சமாக ரத்து செய்ததால் நாட்டின் கடலோர போர்க்கப்பல் திட்டம் பாதிப்படைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜோஹர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தேசிய கூட்டணி பேணுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சு முடிவடையும் நிலையில் உள்ளதாக மாநில பிஎன் கிளை தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷாருடீன் ஜமால் தெரிவித்துள்ளார். இதுவரை 80 விழுக்காட்டு தொகுதிகளின் பங்கீடு நிறைவடைந்துள்ளது. பேரா பத்துபூத்தே மலைப்பகுதியில் கடந்த 24 நாள் காணாமல் போன பெண் மலையேறியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் உதவ காம்போங் ஓஹ் பூர்வகுடி சமூகத்தின் தன்னார்வ குழு ஆயத்தமாகிறது. சமாய் பழங்குடி சமூகத்தின் 20 முதல் 60 வயதிற்குட்பட்ட 22 தன்னார்வலர்களை கொண்ட அந்த குழு 5 முதல் 6 நாள்களுக்கு இந்த பணியில் ஈடுபடுத்தப்படும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் சியூ ஹோ பேங் தெரிவித்துள்ளார். அணு ஆற்றல் பாதுகாப்பை நெறிமுறைப்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்காக சிங்கப்பூரும் பிரிட்டனும் புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டியுள்ளன. இது தகவல் நிபுணத்துவ பரிமாற்றம், அறிவியல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான பயிற்சிகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. அணு ஆற்றல் பாதுகாப்பில் திறனை மேம்படுத்துவதில் முழுமையான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த உடன்பாடு இருப்பதாக சிங்கப்பூர் தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் கூறியது. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்திய மோதலின் பதற்றத்தை குறைக்கும் விதமாக ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பகுதி போர் நிறுத்தத்தை லெபனான் அறிவித்துள்ளது. இதன் மூலம் பெய்ரூட், ஹெஸ்புல்லா ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள அதன் புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துவதை தவிர்க்க முடியும் என்று வாஷிங்டனில் உள்ள லெபனான் தூதரகம் வலியுறுத்துகிறது. விளையாட்டு. ஜோஹோ மோட்டோஸ்போர்ட் ரேசிங் JMR 24 மணி நேர லெமான்ஸ், கிரவுட் ஸ்ட்ரைக், SPA, சசுகா 1000 கிலோமீட்டர் ஆகிய பந்தயங்களில் தனது பங்கேற்பை உறுதி செய்துள்ளது. உரிமையாளரும் ஓட்டுநருமான துங்கு பங்லிமா ஜோஹோர், துங்கு அப்துல் ரஹ்மான் அல் ஹஜ் இப்னி சுல்தான் இப்ராஹிம் JMR-இன் நிரந்தர தொழில்முறை ஓட்டுநருடன் இணைந்து லெமான்ஸில் முதன்முறையாக பங்கேற்க உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: களம், இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
3: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
2: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
2: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
3: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
2: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
3: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
3: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
0: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
0: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
7: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

சரி, ஜூன் 1 முதல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாங்க, மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட பயனர்களின் சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட போகின்றது. ஆனாலுமே சிலர் கேட்கலாம், இல்லைங்க அந்த கணக்குகள்ல வந்து நல்ல பதிவுகள், புகைப்படங்கள், காணொலிகள்லாம் இருக்கு, இப்ப அதெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி அவங்க எங்க கொண்டு போறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தா, உங்களுடைய அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் உள்ளிட்ட தரவுகள், டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதை பாதுகாப்பாக பதிவிறக்கம் செய்து நீங்க வேறொரு இடத்துக்கு உங்களுடைய மடிக்கணினிக்கோ அல்லது கணினிக்கோ மாற்றிக்கொள்ள 1 மாத கால அவகாசம் இப்போ வழங்கப்பட்டிருக்கின்றது. இணைய பாதுகாப்பு சட்டம் 2025, அதாவது கீழ் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு விதி தொகுப்பு CPC மற்றும் ஆபத்து குறைப்பு விதி தொகுப்பு RMC ஆகியவை ஜூன் 1, 2026, அதாவது நேற்று முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகின்றது. மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இதனை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எனவே வீட்டில் 16 வயதுக்கு குறைந்த உட்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில சோதனைகள் நடத்தப்படும். உண்மையிலே இவங்களுக்கு இந்த வயது தான் இருக்கா இல்லையான்னு, இதற்கு பிறகு 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒருவேளை அவங்க வந்து புதிய கணக்குகளை பதிவு செய்யணும்னா மலேசிய அடையாள அட்டை அல்லது கடப்பிதழ் அந்த மாதிரி ஆவணங்களை அவங்க அங்க பதிவு செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். இது எதற்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை சிலர் ஏமாற்றலாம்ல, எனக்கு இப்பதான் வந்து 17 வயது 18 வயது, அதெல்லாம் இனிமே கிடையாது. மிக நேர்த்தியா துல்லியமா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல விஷயமும் கூட. குழந்தைகள், இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஏற்புடைய விஷயங்களை செய்யறதுக்கு இந்த ஒரு தடை அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்முடைய அரசாங்கமும் நம்புகின்றது.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நே

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நேற்று ஜூன் 1 நாட்டின் ஒற்றுமையை ஒட்டுமொத்த பலத்தின் அடித்தளம் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நேற்று இஸ்தான நகராவில் நடைபெற்ற தமது அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் அரசு விருந்து வழங்கும் விழாவில் உரையாற்றிய போது மாமன்னர் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி மற்றும் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த மக்கள் அனைவருமே சகிப்பு தன்மையுடன் பரஸ்பர மரியாதையுடன் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமா மலேசியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய கவசம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லின மக்கள் வாழும் இந்த ஒற்றுமை உணர்வு தான். அது எந்த சூழலையும் எந்த காலகட்டத்திலையும் வந்துட்டு பாதிக்க கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உள்ளடக்கங்களையும் நம்ம சமூகத்தால் வலைத்தளங்கள்ல பதிவு செய்யாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது இன்னும் இன்னுமே மலேசியா உலக அரங்கில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாங்க.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம். கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: நேரம் பிற்பகல் மணி 3:45, தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
4: பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மா நபியின் பொன் மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நேயர்களே, மனித வாழ்க்கையே சோதனைத்தான். இறைவன் படைத்ததனுடைய நோக்கமும் லி நபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல் அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகவே நாம் படைத்தோம் என்கிறான். எனவே மனித வாழ்க்கையில் சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த சோதனைகள் அதிகமாகிற பொழுது மனிதன் மனவிரக்தி அடைந்து விடுகிறான். அந்த சோதனையிலிருந்து எப்படி வென்று வருவது என்ற வழி தெரியாமல் அவன் மரணத்தை முத்தமிட ஆசைப்படுகிறான். மரணத்தை விரும்பி அழைக்க வேண்டாம் என்கிறது இஸ்லாம். இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டுமா? எனக்கு மரணம் கூட வரமாட்டேங்குது என்கிற மனவிரக்தியில் மனிதன் உதிர்கிற வார்த்தைகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாழுகிற அவசர உலகத்தில் மனித வாழ்க்கையினுடைய முடிவு சில வினாடிகளில் அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். மனிதன் அதிகமாக தற்கொலையின் பக்கம் சென்று விடுகிறான். குடும்பத்திலே பிரச்சனை என்றால் தற்கொலைதான் தீர்வா? பரீட்சையிலே மாணவன் தவறிவிட்டால் தற்கொலை தான் தீர்வா? கடன் சுமை அதிகரித்து விட்டால் மரணம் தான் தீர்வா? வியாபாரத்திலே நஷ்டமடைந்து விட்டால் மரணம் தான் அதற்கு முடிவா? இல்லை நேயர்களே, மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது மரணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த அதிகாரம் இறைவனுக்கு உரியது. இறைவனுடைய அதிகாரத்தை நாம் ஒருபொழுதும் கையில் எடுக்கக்கூடாது. எனவே ஒருபொழுதும் நாம் மரணத்தை விரும்பி அழைக்க கூடாது. எல்லோருக்கும் மரணம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல் குர்ஆன் 3:185 சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பிரத்யோகமான ஞானத்தில் உள்ள ஒரு 5 விஷயம். நிச்சயமாக யுக முடிவு எப்பொழுது ஏற்படும் என்பது பற்றிய அறிவு அல்லாவிடத்திலே உள்ளது. இரண்டாவது, அவனே மழையை பொழிய வைக்கிறான். மூன்றாவது, தாயினுடைய கற்பப்பைகளில் உள்ளதை அவனே அறிகிறான். நான்காவது, எந்த உயிரும் தான் நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அவனே அறிகிறான். ஐந்தாவது, எந்த உயிரும் தான் எந்த நலத்தில் மரணிக்கும் என்பதையும் அறியாது, அதை அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் நுண்ணறிவோனுமாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் 31:34 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் மரணம் உண்டு, அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த மரணத்தை நாம் விரும்பி அழைத்து தேடிக்கொள்ளக் கூடாது. அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நேயர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுடைய உயிரை எந்த இடத்திலே கைப்பற்ற நாடுகிறானோ அந்த இடத்தின்பால் அந்த அடியானுக்கு ஒரு பயணத்தேவை ஏற்படுத்தி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு நபிமொழி திருமதியிலே 2073 நபிமொழியாகவும் மற்றும் தபரானியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு அழகான உதாரணம் நாம் சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு போனார், அங்கே மௌத்தாகிவிட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜப்பானுக்கு சென்றார், அங்கே மரணித்து விட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு போனார், அங்கே மரணம் அவரை முத்தமிட்டு விட்டது. இவர் அங்கே சென்றதால் மரணிக்கவில்லை, மரணம் அங்கே இருப்பதால் சென்றார் என்று இஸ்லாம் சொல்கிறார். எனவேதான் எல்லா மனிதனுக்கும் அழிவுண்டு, மரணம் உண்டு, அதை இறைவன் தீர்மானித்து விட்டான். அதைத்தான் நாம் கதிர் விதி என்று சொல்லுகிறோம். நம்முடைய தலைவிதி அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. அந்த விதியை நாம் நம் கையில் எடுக்க கூடாது. கஷ்டம், சோதனை, எல்லாம் மேடு பள்ளங்கள் உள்ளதுதான் வாழ்க்கை. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்றால், அது மகிழ்ச்சியாக அப்படியே மேல் நோக்கி செல்ல வேண்டும், கஷ்டம் இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் மிக்கதுதான். அதை நாம் எதிர்நீச்சல் அடித்து வந்தால் அவன்தான் வெற்றியாளன். எனவே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தொய்வுகள், சோதனைகளுக்கு நாம் துவண்டுவிடக் கூடாது. அதற்காக மரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த எந்த ஒரு துன்பத்தின் காரணத்தாலும் மரணத்தை நீங்கள் விரும்பவே வேண்டாம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு அவர் ஏதேனும் செய்தாக வேண்டுமென்றால், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பின் என்னை நீ உயிர் வாழச் செய்வாயாக, நான் இறந்து போவதே எனக்கு நன்மையாக இருப்பின் எனக்கு இறப்பை தருவாயாக என்று வேண்டுமானால் கேட்கட்டும், ஆனால் உடனே என்னை மௌத்தாக்கிவிடு, நான் மரணிக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ஹபாபி பின் அரத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என எங்களுக்கு தடை விதிக்காவிட்டால் அதை வேண்டி நான் பிரார்த்தனை புரிந்திருப்பேன், அந்த அளவுக்கு இப்போது நான் நோயால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5672 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களிலே எவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். ஒன்று, அவர் நல்லவராக இருப்பார், நேர் வழியின் மூலம் நன்மையை அவர் அதிகரித்துக் கொள்ளலாம். அல்லது அவர் தீயவராக கூட இருப்பார், அவர் உயிர் வாழ்வதால் மனம் திருந்திவிடக் கூடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி ஸஹீஹுல் புகாரியில 5673 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடக்கத்திலே சொன்னதை போல மனிதன் தன் வாழ்க்கையிலே ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் துவண்டு விடுகிறான். அதிலிருந்து எப்படி கரை சேருவது என்று தெரியவில்லை. உடனே எடுத்த எடுப்புக்கெல்லாம் மரணத்தை தான் அதனுடைய தீர்வாக மனிதன் எடுத்துக் கொள்கிறான். உலகத்திலே இந்த தற்கொலைகள் அதிகரித்து விட்டன. அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான புரிந்துணர்வு இல்லாமல் வாழ்க்கையிலே பல பிரச்சனையினால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய அதிகாரத்தை நம் கையில் எடுக்க கூடாது என்ற அந்த அறிவின்மையின் காரணமாக இந்த தவறுகள் நடக்கின்றன. உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரண காரியங்கள் இறைவனுடைய முடிவில் நடைபெறுகின்றன. எனவே நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு அதற்கான வாழ்வாதாரம் நம்மிடத்தில் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று இறைவன் மீது நாம் அவநம்பிக்கை கொண்டு விடுகிறோம். ஆனால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரத்தை, ரிசுக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் அழகாக. நீங்கள் இறைவன் மீது எப்படி நம்பிக்கையை வைக்க வேண்டும் தெரியுமா? பறவைகளுடைய நம்பிக்கையை போன்று நீங்கள் வைக்க வேண்டும். தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானா, அது காலையில் தன் கூட்டிலிருந்து வெறும் காலி வயிறோடு செல்கிறது. ஆனால் இறைவன் அதற்கு எங்கோ அதனுடைய உணவை தீர்மானித்திருந்தான், அதை உண்டுவிட்டு மாலையில் அது வயிறு நிரம்பி தன்னுடைய கூட்டுக்கு வருகிறது. இதுபோன்று இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள். எனவே இந்த அவநம்பிக்கையை நாம் கைவிட வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான், அவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு வந்தால் நாம் மரணத்தை நாம் மேற்கொள்ள மாட்டோம், தேர்வு செய்ய மாட்டோம். மனிதனுக்காவது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பிடிமானம் இருக்கிறது. மாதம் முடிந்தால் நமக்கு சம்பளம் உண்டு என்று நிச்சயம் இருக்கிறது. ஆனால் வெறும் வயிற்றோடு பறந்து தன் கூட்டிலிருந்து வெளிப்பட்ட அந்த பறவைகளுக்கு தனக்கு உணவு இருக்கிறதா இல்லையா என்ற தீர்மானங்கள் கூட இல்லை. ஆனபோதிலும் அது இறைவனை நம்பி செல்கிறது, அதனுடைய உணவை அது உண்டுவிட்டு மகிழ்ச்சியோடு கூடு திரும்புகிறது. ஆனால் மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை பெற்றுக்கொண்டும் மனிதன் தன்னுடைய அறிவின்மையின் காரணமாக இந்த மரணத்தை தேர்வு செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்பு அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹக்னி பிர்ரஃபீகில் அலா, இறைவா எனக்கு மன்னிப்பை அளிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, மிக்க மேலான தோழர்களுடன் சொர்க்கத்திலே என்னை சேர்த்தருள் புரிவாயா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். தங்களுடைய இறுதி மரணம் வரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவர்கள் மரணத்தை தேடிக்கொள்ளவில்லை. ஆனால் மரண தருவாயிலே தனக்கு கருணை காட்டும்படியாக வேண்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த கஷ்டங்கள் வந்தபொழுதும் அவநம்பிக்கையில் நாம் இறங்கிவிடாமல் அதை நிச்சயம் இதுவும் கடந்து செல்லும் என்ற நிலைப்பாடோடு இறைவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினால் நிச்சயம் நாம் வெற்றியாளர்கள் தான். மரணத்தை நாம் விரும்பக்கூடாது. எனவே நேயர்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். மரணம் எங்கே வந்துவிடுமோ, மரணம் வந்துவிடுமோ, மரணம் வந்துவிடுமோ என்று மனிதன் கோழையாக வாழ வேண்டிய அவசியமில்லை. அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு வினாடி முந்தியும் வராது, பிந்தவும் செய்யாது. எனவே மனிதா, வீரநடை போட்டு நீ உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிற வரை நீ வீரனாக வாழு என்கிறது இஸ்லாம். எனவே மரணத்தை நாம் விரும்ப வேண்டாம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி நடை போடுவோம், உன்னத வெற்றியை அடைவோமாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

எந்தளவில் நிறைவடைகின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரேசாலசரோ. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். இந்த விடுமுறை உங்களுக்கு நல்ல ஓய்வையும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க மின்னலின் வாழ்த்து. மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தனது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSM அமைப்பு ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்வதற்கான நோர்வேயின் முடிவு நாடுகளுக்கிடையேயான தற்காப்பு உடன்படிக்கைகள் மீதான பன்னாட்டு நம்பிக்கையை சீர்குலைக்க வாய்ப்புள்ளது. மலேசியாவிற்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு நோர்வே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமத் காலித் நூருடீன் பரிந்துரைத்துள்ளார். ஆசியா ஒசினியா வட்டார நாடுகள் நிலையிலான கூட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் விளையாட்டுத் துறையில் ஊக்கமருந்து சிக்கலை கையாள்வதில் மலேசியா தனது கடப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. ஊக்கமருந்து பயன்பாடு குறித்த சிக்கலை கையாள்வதில் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முதன்மை தளமாக அந்த கூட்டம் அமைந்ததாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். ஜோஹர் மந்திரி பசார் டாக்டர் ஒன் ஹாஃபிஸ் காசி மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக நேற்று அறிவித்ததை தொடர்ந்து இம்மாதம் 22ஆம் நாள் திட்டமிட்டப்பட்டிருந்த அதன் ஒரு நாள் சிறப்பு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை ஜோஹர் சட்டமன்ற தலைவர் டாக்டர் முகமது பசார் காசி உறுதிப்படுத்தினார். தைவான் 3 எந்திர கண்காணிப்பு நாய்களை காட்சிப்படுத்தியுள்ளது. அந்த தீவு நாட்டின் முதன்மை ராணுவ ஆயுதங்களை மேம்படுத்தும் கழகம் வெளியிட்டுள்ள இந்த எந்திர நாய்கள் எதிர்காலத்தில் தென்சீன கடல் விவகாரத்தில் பயன்படுத்தப்படக்கூடும் என கூறப்படுகிறது. சீனாவுக்கு எதிராக ராணுவ ஆயுதங்களை நவீனமயமாக்குவதில் ஈடுபட்டுள்ள தற்காப்பு அமைச்சர் திருக்கூர்தி அமைப்பில் கவனம் செலுத்தியுள்ளது. இஸ்ரேலிய படைகள் 20 ஆண்டுகளில் முதன்முறையாக லெபனானுக்குள் ஆழமாக சென்றுள்ளதையடுத்து அதன் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதையும் நீடித்த ஆக்கிரமிப்பையும் எதனாலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பாரோத் கூறினார். தெற்கு லெபனானில் உள்ள புஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றின. விளையாட்டு மொபைல் லெஜெண்ட்ஸ் மலேசிய தொழில்துறை லீக் MPL MY-இன் முதல் பங்காளித்துவ பருவம் முக்கிய படிப்பினையை தந்துள்ளதாக மலேசிய மின் விளையாட்டு வணிக மேம்பாட்டாளர் தலைவர் கிறிஸ்டல் தான் தெரிவித்தார். அந்த புதிய கட்டமைப்பின் மூலம் மலேசிய மின் விளையாட்டையும் MPL MY-யையும் உள்ளூரிலும் வெளியூரிலும் மிளிரச் செய்வதில் எல்லா 8 அணிகளுடனான ஒத்துழைப்பின் அவசியத்தை கற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க தீர ஆயுசை மாலை பொழுதில் உங்களையும் சரி உங்க பயணத்தையும் ரொம்ப பாதுகாப்பா சுமூகமா ரொம்ப சுவாரஸ்யமாக்குறது முக்கியமான வேலை. அந்த வேலையை ரொம்ப சரியா செய்யறதுக்காக இந்த பக்கம் மோகன் வந்திருக்கங்க. இப்பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரையிலும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். விடுமுறையில் இருக்கீங்க அப்படின்னு புரிது. மனசு முழுக்க திட்டங்களாலும் பயணங்களாலும் நிறைந்திருக்கும். என்னன்னா இன்றைக்கு விடுமுறை என்றியோட ஒரு நிறைவுக்கு வருது இல்லையா. நாளைக்கு மீண்டும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு யோசனையில சில பேர் மீண்டும் தலைநகருக்கு அல்லது இங்க கிள்ளான் பள்ளத்தாக்கு வரக்கூடும். அதனால நெடுஞ்சாலைகள் இருந்தீங்க அப்படின்னா வாங்க இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இன்றைக்கு பொதுவாகவே தீராயிசை அப்படின்னு சொல்லும் போது இசைஞானி பாடல்கள் இல்லாத தீராயிசையே கிடையாது. அது அந்த பாடல்லாம் கண்டிப்பா இருக்கணும், அப்போதான் தீராயிசைக்கு ஒரு பெரிய அழகுங்க. அப்படிப்பட்ட நாம் கொண்டாடுகின்ற இசைஞானிக்கு பிறந்த நாள் என்று, அதனால அவருடைய பாடல்கள் இன்றைய தீராயிசையில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம் தீராயிசையில்.

ஹீரா இசையில் இப்பதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். இசைஞானியை தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இசைஞானிக்கு பிறந்தநாள் அப்படின்றதுனால இப்ப நிறைய இசைஞானி ரசிகர் எல்லாம் கேப்பீங்கல்ல, எப்போதும் ஒரு போட்டி அங்கே நடக்கும். இன்றைக்கு என்னன்னா, இசைஞானி இசையமைத்த பாடல்கள் ஒரு தொகுப்பா நம்ம வச்சிருக்கோம். ஒரு தொகுப்புல நிறைய பாடல் இருக்கும். அது எந்த திரைப்படத்தில் வந்த பாடல் அப்படின்னா, அந்த பாடலை கேட்டவுடன் டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதே மாதிரி சொல்லணும். எப்படி சொல்றீங்களா? நீங்க அழைச்சாதான் சொல்ல முடியும். பயணத்துல இருக்கீங்களா? வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கறீங்களா? எங்க நீங்க கேட்டாலும் இந்த போட்டியில நீங்க கலந்துக்கலாம். டக்குன்னு அழைங்க. ஸ்டுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பாடல்கள் ஒரு தொகுப்பா நம்ம ஒளிபரப்புவோம். அந்த தொகுப்பை கேட்டுட்டு அது என்னென்ன திரைப்படங்கள்ல வந்த பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அழைத்து சொல்லுங்க. ஜானி திரைப்படத்திற்காக அடுத்து பாடல் வருதுங்க. இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இது தீரா இசை.

0: போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: CQ Tech TVET College SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? TVET கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு TVET தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CQ Tech TVET College. சுழியம் 1333 சுழியம் 456 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
5: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.
6: இளைய நிலா பொழிகிறதே.

0: தீராசையில் பேசிக்கிட்டு இருக்கோங்க. விடுமுறை காலத்திலும் நிச்சயமா உங்கள் பயணத்தின் உச்சத்தோடு நாங்க தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். இசைஞானியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு இசைஞானி அவருடைய பிறந்த நாள். இன்றைக்கு நம்ம போட்டி அங்கம் பொதுவாகவே வெப்பம் இல்லை. இந்த மணி நேரத்தில் என்னன்னா அவருடைய பாடல்கள், அவர் இசையமைத்த பாடல்கள் தான் இடம்பெறும். ஒரு தொகுப்பா வரும். அது என்னென்ன திரைப்படங்கள்ல வெளிவந்திருக்கு அந்த படத்தினோட பேரை நீங்க சொல்லணும். முதல் நேர் காத்துட்டு இருக்காரு.
1: நான் சுரேஷ் பாஸ்கரன், ஜோஹர் பரு, கங்கர் புலை நேர். மோகன்,
0: உங்களுக்கான பாடல் தொகுப்பு ஒரு மூன்று பாடல் வந்து ஒளிபரப்புவோம். அது எந்தெந்த திரைப்படங்கள்ல வந்த பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா?
1: ஓகே ஓகே மோகன்.

0: சரி, மூன்று பாடல்கள் கேட்டிருந்தோம், என்னென்ன திரைப்படங்கள் சொல்ல போறீங்க சரின்னு சொல்லுங்க.
1: முதலாவது திரைப்படம் வந்து கரகாட்டக்காரன், இரண்டாவது அது எனக்கு சரியா தெரியல, மூன்றாவது வந்து சலங்கை ஒளி.
0: அப்படியா, இரண்டாவது சரியா தெரியல.
1: சரியா தெரியல, நல்ல பாடல் அது வந்து. ஆக்சுவலி
0: என்ன பாடல் தெரிஞ்சதா?
1: ஐயோ, இவரு நடிப்பார் நாகார்ஜுன் இருப்பாரு அந்த திரைப்படத்துல.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நல்ல நீ ஐயோ நல்ல குழு கொடுக்க முடியுமா? நல்லா வந்துரு, கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலி
0: சரி, எதையோ திருட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இதயம் இதயத்தை திருடாது
0: என்பது சரியான பதில்.
1: வேலைக்கு
0: போற நேரத்துல நீங்க இப்பதான் விடுமுறைக்கே போறீங்க அப்படியா?
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: சரிங்க அக்க, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மோகன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: சுரேஷ் கலந்துகிட்டாரு, மூன்று பாடல்களையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நேருக்கு நம்ம வாய்ப்பு வழங்க போறோம், நீங்க அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: மன்வாசனை திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. சரி, இப்போ இந்த டிவெட் தொழில் திறன் சார்ந்த விவரங்கள் நாமும் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். வரக்கூடிய காலங்கள்ல அதுதான் வேலை வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல டிவெட் ஹரி டிவெட் அந்த தொழில் திறனுக்கான ஒரு சிறப்பு தினம் வந்து கொண்டாடப்படவிருக்கின்றது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 5-7 June இந்த ஒரு முக்கியமான ஒரு கண்காட்சி வந்து நடக்க போகுதுங்க. தத்தரன் முக்கியமா வந்து தத்தரன் புத்ராஜயில வந்து இது நடக்க போகுது. அங்க யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ புத்ராஜய சதுக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில நீங்க வந்து கலந்துக்கலாம். காலை 9 தொடங்கி இரவு 10 வரைக்கும் நடைபெற போகுது. இந்த தொழில் திறன் சார்ந்த நிறைய அதை பற்றிய விவரங்கள், கூடாரங்கள், அரசாங்கம் சார்ந்த விவரங்கள்லாம் இந்த ஒரு கண்காட்சியில வந்து வழங்க போறாங்க. இசைஞானியின் பாடல்களை நம்ம முழுக்க முழுக்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவா ஒரு பாடல் வருது அப்படின்னா எப்படி வருது, எப்படி எங்கிருந்து வருது அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் பொதுவாகவே அவருடைய நேர்காணல இடம்பெறும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேள்விதான் யூடியூப்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு நம்ம இசைஞானி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: அந்த ரசனையை கண்டுபிடிச்சு நானே ரசிச்சு போடுறதுனாலதான் உங்களுக்கு பிடிக்குது. எனக்கே பிடிக்காத ஒரு விஷயத்த இது வருது அது போட்டு விடலாம், டைரக்டர் கேட்கிறாரு இது போடலாம்னா அது அங்க ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய சாங்ஸ் வந்து எனக்கே பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் முன்னாடி வந்துருச்சுன்னா அது ஒரு அளவில் தான் இருக்க முடியும். எதிர்பார்ப்பு என்ற ஒன்று வந்துவிட்டால் அது ஒரு அளவுக்குள்ள அடங்கி விடுக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் கம்போஸ் பண்றது அது அளவே இல்லை, என்ன வேணாலும் கம்போஸ் பண்ணலாம். அப்போ அதுல ஒரு ரசனை மட்டும்தான் முக்கியமா இருக்குது. அந்த ரசனை எனக்குள்ளேயே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நோட்டையும் ஒவ்வொரு பிரேசையும் ஈஸியா ஒரு தெண்டல் அடிக்கிற மாதிரி வரணும், மியூசிக் வரணும்.

0: தீராவிசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கான ஒரு போட்டி அங்கம் நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்
1: குணவதி பேசுறேன்.
0: குணவதி எங்க பயணமா?
1: பயணம் ஆக்சுவலி ஒரு சைனீஸ் நண்பரோட வெட்டிங் லஞ்ச் போயிட்டு நானும் ஹஸ்பண்ட் போனோம். அது முடிச்சிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? சரி, இந்த வீட்டுக்கு போற நேரத்துல எப்படி போட்டிக்கு வந்திருக்கீங்க? எப்படி ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் தொகுப்பு என்னன்றதை கேட்கலாம்.
1: ஓகே.

0: மூன்று பாடல்கள் கேட்டாச்சு, சொல்லுங்க இப்ப உங்க கையில தான் இருக்கு, என்ன படம்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: அப்புறம் கடைசி வந்து
0: சரி நடுவுல படத்தோட பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி மோகன். சமையல் அப்ப எப்போதுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, அட்டாச் ஸ்பீக்கர்.
0: பயணத்தின் போது நாங்க தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்கோம். அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் வருது, எடுத்துக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக.
0: ரொம்ப நன்றி.

0: உங்கள் பயணத்தை ரொம்ப அழகாக்கி கொண்டிருக்கின்றது தீரா இசை. அதனால தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னா அதற்கு பின்னணியில பல கதைகள் இருக்கும் இல்லையா. பொதுவா இசைஞானி இந்த பாடல் இவங்க தான் பாடணும் அப்படின்றத அவர் எப்படி முடிவு செய்யறாரு?
1: நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ற அன்னைக்குதான் யார் பாடணும்னு எனக்கு யாரு எழுதுறோம் ஸ்கோர்ல அவங்களை கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கோரை பார்த்துட்டு எஸ்பிபி ஜானகிட்டா, ஓ இது அன்னைக்கு போவ போனா இன்னைக்கு டூவேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை போடுவார். ஓ டூவேட்டா, இந்த டியூனா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி ஜானகின்னு எழுதுனா ஜானகி ரெண்டு பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க, அப்படி பாடுறதுதான். எஸ்பிபி வெறியா இல்லையா அவனா? சரி ஜெயச்சந்திரன் போறேன். ஜெயச்சந்திரன் அவனும் ஃப்ரீ இல்லை. ஜேசுதாஸும் ஃப்ரீ இல்லை. மலேசியா வாசுதாசும் ஃப்ரீ இல்லை. ஓகே சரி விட்டுரு வரோம். இப்ப யாருக்கு சொல்ல, ஒருத்தருக்கு சொல்ல வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நானே பாடிடுறேன். அப்படி அப்படிதான் நான் பாட ஆரம்பிச்சேன்.

நினைவுகள் பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த காலகட்டம் குறிப்பா 80 தொடராமாண்டு காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்களை பத்தி மீண்டும் நினைச்சு பார்ப்போம். இன்றைக்கு சற்று வித்தியாசமா அந்த பயணம் பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த முதல் விமான பயணம் எப்படி வந்து நம்ம முதல் முதல்ல வாகனத்தை எடுத்து எடுக்கும்போது ஒரு பயம் இருக்குமோ, எப்படி நடக்க போகுது, எப்படி போக போகிறோம், எப்படி இருக்க போகுது அந்த சூழல், அந்த மாதிரி தான். அது மிதிவண்டியாக இருக்கட்டும், அல்லது மோட்டார் வாகனமாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக காராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த முதல் விமான பயணம் அப்படின்றது நம்மளால மறக்கவே முடியாது. உங்களுடைய முதல் விமான பயணம் எப்படிப்பட்டது, எந்த ஊருக்கு போனீங்க, யார் கூட போனீங்க, எந்த மாதிரி சுவாரஸ்யம் நடந்தது, எதுக்கெல்லாம் பயந்தீங்க, இப்படின்ற சில கதைகளை தான் இன்றைக்கு நம்ம ஓடு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் அழைத்து சொல்லலாங்க, உங்கள் முதல் விமான பயணம் எங்க போனீங்க, எப்படி, என்ன நடந்தது, என்ன உங்க உணர்வுகள், என்ன சொன்னது, அதை பற்றி தான் இன்றைக்கு தீராய் செயல் நீங்க பேச போறீங்க. இணைந்திருங்கள்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: NSM ஏற்றுமதி உரிமம் ரத்து, இழப்பீட்டு தொகையை துரிதப்படுத்த நோர்வேக்கு பரிந்துரை. பத்துபூத்தே தேடல் பணி, பழங்குடி தன்னார்வலர்கள் கை கோர்க்கின்றனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நோர்வே அரசாங்கம் மலேசியாவுக்கு இழப்பீட்டை செலுத்த முன்னுரிமை அளிக்கும்படி தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் காலி நோருடீன் வலியுறுத்தியுள்ளார். கடற்படை தாக்குதல் ஏவுகணையை ஏற்றுமதி செய்வதற்கான உரிமத்தை நோர்வே ஒரு தலைபட்சமாக ரத்து செய்ததால் நாட்டின் கடலோர போர்க்கப்பல் திட்டம் பாதிப்படைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தமது நோர்வே சகாவுடனான சந்திப்பில் மலேசியாவின் இந்த உறுதியான நிலைப்பாட்டை தாம் தெரிவித்ததாக அமைச்சர் கூறினார். இழப்பீட்டுத் தொகையை துரிதப்படுத்துவதன் மூலம் இருவழி உறவை தற்காப்பதில் அந்நாட்டின் விசுவாசத்தை அறிய முடியும் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில், ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான முடிவு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த மாநிலம் ஆண்டு முழுவதும் பரபரப்பாக இருப்பதை தொடர்ந்து மக்கள் தங்கள் நிகராளியை தேர்ந்தெடுப்பதற்கு இதுதான் சரியான காலகட்டம் என்று எதுவும் இல்லை என டத்துஸ்ரீ மொஹமட் குறிப்பிட்டார். மாநிலத்தில் தேர்தல் அட்டவணையை திட்டமிடலில் வானிலை கட்டுப்பாடுகளையும் நீண்ட பண்டிகை காலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் உதவி தலைவருமான அவர் தெரிவித்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய கூட்டணி பிஎனுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சு முடிவடையும் நிலையில் உள்ளதாக மாநில பிஎன் கிளை தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷாருடீன் ஜமால் தெரிவித்துள்ளார். இதுவரை 80 விழுக்காட்டு தொகுதிகளின் பங்கீடு நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள 20 தொகுதிகள் தொடர்பான பேச்சில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி MIPP உட்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் முடா, இக்காத்தான் பிரிஹாத்தின் ராயாட் IPR கட்சிகளுடனான தேர்தல் ஒப்பந்தம் அடிப்படையிலான ஒத்துழைப்பும் பரிசீலிக்கப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். முன்னதாக நேற்று ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயிலின் ஒப்புதலுக்கு பின் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக மந்திரி பசார் டத் ஒன் ஹாபிஸ் காசி அறிவித்திருந்தார். உலகளாவிய அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சி உட்பட அதிகரித்து வரும் முறையற்ற தகவல் சூழலுக்கு மத்தியில் நம்பகமான, நேர்மையான, உண்மையின் அடிப்படையில் செய்திகளை வழங்குவதில் ஊடகத்தார் போராட்டத்தை எதிர்கொள்கின்றனர். பன்னாட்டு ஊடக நிறுவனங்களுக்கு நடுவே மலேசிய ஊடகத்தினர் செய்திகளை வழங்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அதனை உலக பார்வைக்கு சரியான முறையில் வழங்கச் செய்வதை உறுதிப்படுத்துவதும் முக்கிய தொடர்பாளர்களாக உள்ளனர் என மலேசியாவிற்கான நிக்கே ஏஷியா செய்தியாளர் நோமன் கோ கூறினார். தலைப்புச் செய்திகளை வழங்குவதுடன் நின்றுவிடாமல் பன்னாட்டு கண்ணோட்டத்தில் மலேசியாவின் செய்திகளை விளக்கமாக இடம்பெறச் செய்வதும் அடங்கும் என 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானாவை முன்னிட்டு நோர்மன் இவ்வாறு கூறினார். பேரா பாத்துபூத்தே மலைப்பகுதியில் கடந்த 24 நாள் காணாமல் போன பெண் மலையேறியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் உதவ காம்போங் ஓ பூர்வகுடி சமூகத்தின் தன்னார்வ குழு ஆயத்தமாகிறது. சமாய் பழங்குடி சமூகத்தின் 20 முதல் 60 வயதுக்குட்பட்ட 22 தன்னார்வலர்களை கொண்ட அந்த குழு 5 முதல் 6 நாட்களுக்கு இந்த பணியில் ஈடுபடுத்தப்படும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் சூஹோ பெங் தெரிவித்துள்ளார். சுகனேகா முகாம், ராயு மலைப்பகுதி ஆகியவற்றை இலக்கிட்டு தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. கடா குவலமுடா பகுதியில் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கேங் ரமேஷ் என அறியப்படும் கும்பலின் தலைவன் ரமேஷ் கோவிந்தராஜன் சுங்கைப்பட்டானி செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ரமேஷ் கேங்கின் தலைவர் என நம்பப்படும் நபர் ஒருவர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவில் ஈடுபட்டதற்காக இன்று இங்குள்ள அமர்வு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். நீதிபதி ஷர்மிலா அப்துல் சமத் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் மெய்ப்பிக்கப்படுமாயின் துன்புறுத்தல் சட்டத்தின் பிரிவு 130V இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 2024 படாங் சிராயிலும் பீடோங்கிலும் நடந்த இரு வெவ்வேறு கொலை வழக்குகள் தொடர்பாக சந்தேக நபர் மீது துன்புறுத்தல் சட்டம் 302 பிரிவின் கீழும் விசாரணை நடத்தப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கியேவ் இதர நகரங்கள் மீது நள்ளிரவில் மேற்கொண்ட திருக்குருதி ஏவுகணை தாக்குதல்களில் 11 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 100 அதிகமானோர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் மீது பேரளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று மோஸ்கோ சில நாள்களாகவே எச்சரிக்கை விடுத்து வந்தது. ரஷ்ய ராணுவம் ஏவிய 73 ஏவுகணைகளும் 656 திருக்குருதிகளும் கண்டறியப்பட்டன. அவற்றுள் 602 ட்ரோன்களையும் 40 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. 4 மேலாக நீடிக்கும் போரில் ரஷ்யா உக்ரைனின் மின்சார விநியோக வசதிகளை குறிவைத்தது. அதேவேளை உக்ரைன் இவ்வாண்டு ரஷ்யாவின் எண்ணெய் வசதிகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆயினும் இருதரப்பும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என மறுத்துள்ளன. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முதல்கட்ட வர்த்தக ஒப்பந்தம் சுமார் 99 விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாக இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். புதுடெல்லியில் அமெரிக்க குழுவினர் அது தொடர்பான பேச்சை தொடங்கிய நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டார். தென் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக நிகராளியின் உதவியாளர் பிராண்டன் லேஞ்ச் தலைமையிலான பேராளர் குழு இந்திய வர்த்தக அதிகாரிகளுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் 3 பேச்சில் ஈடுபட்டுள்ளது. நாடுகளும் பிப்ரவரியில் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான ஆரம்பகட்ட உடன்பாட்டை எட்டின. இருப்பினும் அதிபர் டொனால்டு டிரம்பின் கடுமையான வரி விதிப்பு அணுகுமுறையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்த பின்னர் அப்பேச்சில் சுணக்கம் ஏற்பட்டது. ஆசியா ஒசீனியா வட்டார நாடுகள் நிலையிலான கூட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் விளையாட்டுத் துறையில் ஊக்கமருந்து சிக்கலை கையாள்வதில் மலேசியா தனது கடப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. ஊக்கமருந்து பயன்பாடு குறித்த சிக்கலை கையாள்வதில் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முதன்மை தளமாக அக்கூட்டம் அமைந்ததாக டாக்டர் முகமது தாஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். ஆற்றல் தொடர்பான செலவுகளில் கூடுதல் தளர்வுகளை அமைக்க இத்தாலி வைத்துள்ள கோரிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் சாதகமான பதிலை அளிக்கும் என இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தெஜானி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களின் செலவை குறைக்கவும் அதிகரிக்கும் வணிகச் செலவுகளை ஈடுகட்டவும் இது உறுதுணையாக இருக்கும் என்றார். எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடுகளுள் ஒன்றாக இத்தாலியும் இதர நாடுகளும் நிதி விதிமுறைகளை மாற்றியமைக்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளன. எரிசக்தி நெருக்கடியின் விளைவாக ஏற்படும் பொருளாதார பாதிப்பை கையாள இது வழிவகுக்கும் என தஜானி கூறியுள்ளார். விளையாட்டு டேவிட் அஞ்செலோட்டி ஐரோப்பிய லீக் ஒன்றணியான லில்லின் புதிய தலைமை பயிற்றுநராக பொறுப்பேற்றுள்ளார். பிரபல கார்பந்து அணி நிர்வாகியான கார்லோ அஞ்செலோட்டி மகனான இவர் தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இப்பொறுப்பை கையில் எடுத்துள்ளார். டேவிட் அஞ்செலோட்டி 2028 வரைக்குமான ஒப்பந்தத்தில் திங்கட்கிழமை கையெழுத்திட்டார். பிரான்ஸ் லீக்கில் லில் 3 இடத்தை பிடித்ததை அடுத்து வெற்றியாளர் லீக்கிற்கு பெற்றுள்ளது. 36 வயதான அவர் கடந்த ஆண்டு பிரேசில் அணியின் ஊழியர் பதவியிலிருந்து விலகி ஜூன் மாதம் பிரேசிலிய கிளப்பான போட்டாஃபோகோவில் தனது முதல் தலைமை பயிற்றுநர் பணியை தொடங்கினார். இருப்பினும் அவர் டிசம்பரில் அவ்வணியிலிருந்து விலகினார். NSM ஏற்றுமதி உரிமம் ரத்து, இழப்பீட்டுத் தொகையை துரிதப்படுத்த நோர்வேக்கு பரிந்துரை. பத்துபூத்தே தேடல் பணி, பழங்குடி தன்னார்வலர்கள் கைகோர்க்கின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. உங்கள் மாலை பொழுது ரொம்ப அழகாக்கிட்டு இருக்கும். பயணத்துல இருக்கீங்களா? வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேக்குறீங்களா? ஒரு சிலருக்கு வேலையா கூட இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேச நம்ம ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். 6 மணி வரைக்கும் உங்களுக்காக நிறைய விவரங்கள் பகிர்ந்துக்க போறோம். சுற்றுலா இடங்கள் பற்றி விவரம் காத்துட்டு இருக்கு. பிறகு வியாபாரத்துறையில ஈடுபட்டு கொண்டிருப்போருடைய சந்திப்பும் இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. அதனால இணைந்திருங்கள்.

0: நன்றி.
1: இன்றைக்கு இயக்குனர் மணிரத்னம் அவருடைய பிறந்த நாளும் கூட, அதனால மௌன ராகம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா பற்றிய விவரங்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நம் நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம உங்களோடு சேர்ந்தே பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அது அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நிறைய பேர் வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் அதிகமா இருக்கும் இல்லையா. சரி, அடுத்து நமக்காக சுற்றுலா வழிகாட்டி கனியமுதன் அவர்கள் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பத்தி பேச போறாருன்னு கேட்கலாம்.
2: வணக்கம். வாரமும் ஒவ்வொரு சுற்றுலா தலத்தை பாத்துட்டு இருக்கும் போது, இந்த வாரம் நம்ம வந்து மலாக்கா இந்த ஷோ காய்டவ் ஒண்ணு இருக்கு. அது உயரம் பாத்தீங்கன்னா 163 மீட்டர். மலாக்காலேயே அதிகமான உயரமான பில்டிங் தான் அது. பாத்தீங்கன்னா வந்து மேல நீங்க போறதுக்கு டிக்கெட் இருக்கு. மேல போனீங்கன்னா ஒரு 360 வந்து இந்த மலாக்காவே பாக்கலாம். 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாக்கலாம் மலாக்காவை. டைமிரல் கூட இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு போனீங்களா, லெவல் 2 போனீங்களா வந்து இந்த ஓசியன் வந்து எக்வரியா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய விதமான மீன்களா இருக்கும். டாபீஸ் இருக்கும், டாபீஸ கூட நீங்க வந்து தொட்டு பாக்கலாம். அழகான ஒரு இது இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப ஜேத்திக்கு போனீங்கன்னா 2 ஜேத்தி இருக்கு. ரொம்ப பெரிய ஜேத்தி வந்து மலாக்கா குரூஸ் பண்ணா ஒரு குரூஸ் தான் பாக்குறாங்க. ஆக்சுவலி அது 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சமான் ரம்பான் இருக்கு, ஸ்பைஸ் கார்டன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராயல் மியூசியம் இருக்கு. ஆபரேஷன் டைம் பாத்தீங்கன்னா 9:10 கேட்டீங்கன்னா வந்து நீங்க நைட்டு போனீங்களா அழகா இருக்கும். ஏன்னா நிறைய கலர்ஃபுல்லான லைட்டிங்க தான் இருக்கும். அதை தவிர்த்து மலாக்காக்கு நீங்க போனோடனே நம்ம எல்லாரும் போற இடம் தான் இந்த டச் ஸ்கொயர், அந்த ரெட் பில்டிங் சொல்லுவோம். அங்க போனோடனே எல்லாம் சரித்திர இடம். அதை நீங்க வாக்கிங்ல நான் சொல்றேன், நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து போனீங்களா அங்க என்னென்ன பாக்கலாம் பாத்தீங்கன்னா தன் பிங் ஸ்வீட் கிளாக் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த குவீன் விக்டோரியா ஃபவுண்டன் இருக்கு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கிறிஸ்ட் சர்ச் இருக்கும், கேம் லாக்கன்னு சொல்லுவாங்க, அங்க போலாம். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க கொஞ்சம் நடக்கணும். அப்படியே பில்டிங்களுக்கு பிடிச்ச இடம் நீங்களும் போனீங்களா வந்து அப் டவுன் ஹவுஸ் இருக்கு. அது பாத்தீங்களா வந்து கிராஸ் பண்ணணும். தண்ணி சரி சொன்னா அந்த பிளாக் டச் பில்டிங் அங்கேயிருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு அங்கிட்டு போனீங்களா வந்து மியூசியம் அதுவும் வந்து இருக்கு. அப் டவுன் இருக்குல்ல, அதுவும் நீங்க கொஞ்சம் பே பண்ணிட்டு ஆகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாபா ஞானியோட மியூசியம் இருக்கு, அதுவும் நீங்க பே பண்ணணும். பிளாக் பண்ணா முக்கியமா நீங்க மறக்காம சாப்பிடுறது வந்து டுரியான் செண்டூர். அது நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். வாய்ப்பு இருந்தா மலாக்காவை ஒரு 3 நாளைக்கும் எடுத்து சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஒரு அருமையான சுற்றுலாவா இருக்கும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
1: தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ நிறைய பேர் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னு புரியுது. சொந்த ஊரில் இருந்து மீண்டும் தலைநகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கிருந்தாலும் பார்த்து கவனமா வாங்க. மலேசிய வானொலித்துறை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் சில பகுதிகளில் வந்து மழையாதான் இருக்கும் இந்த இரவு வேலையில அப்படின்ற மாதிரியான முக்கிய விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால வானிலை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெதுவா வாங்க, உங்களோட நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க. சரி, இன்றைக்கு இயக்குனர் மணிரத்னம் அவருடைய பிறந்த நாளும் கூட தான். இன்றைக்கு அவருடைய நிறைய திரைப்படங்கள், குறிப்பாக மணிரத்னம் படங்கள் அப்படின்னாலே இந்த வசனம், இந்த ரெண்டு வரி வசனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரபலம். அதே மாதிரி அந்த காதலை காட்டும் விதமும் அப்படின்றது ரொம்ப பிரபலம். அலைப்பாய்து திரைப்படத்திற்காக இடம்பெற்ற ஒரு காட்சி கொஞ்சமா உங்களுக்காக ஒளிபரப்புறோம், கேட்டு ரசிக்கலாம்.
2: பொண்ணு பிரிஞ்சால இருக்க முடியாது, நீ எல்லாமே நல்லா வாழ முடியாது. சக்தி, I love you.
3: எனக்கு அக்கிது வேணா செய்வியா?
2: என்ன, ட்ரெயினை விட்டு குதிக்க சொல்றியா?
3: எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ.
2: நிஜமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றியா?
3: அப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. என்ன சொல்ற?
2: டாக்டர்ஸ் என்ன சொன்னதுதான்?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? TVET கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு TVET தான். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். CQTech TVET College, 1333 3356 கில் இருந்தா
2: அமல்படுத்துறாங்க.
3: நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க.
2: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
3: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. தொடர்ந்து தீராயசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. கதிகள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போடு சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்றைக்கு நம்மோடு வசன் காத்துட்டு இருக்காரு. இவர் வந்து சந்தோஷா கிளைண்ட் சந்தோஷால வந்து VYR அப்படின்ற ஒரு உணவு வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம்.
1: வணக்கம். கடப்பேரே VYR சக்சஸ் வில்லேஜ் மீல் கிளைண்ட் சந்தோஷால. நம்மளோட கடையில வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் அந்த ஸ்டைலே பசும்பால் டீ, பசும்பால் ப்ரூ காஃபி, டெங்கன் தோசை, மட்டன் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாமே சுட சுட கிடைக்கும் நம்ம கடையில. பூரி, நாசிலிமா, நாசிலிமா பத்தாயா, நாசிலிமா சிக்கன் சம்பல், நாசிலிமா கோரிங், இதெல்லாம் நம்ம வியாபாரம் பண்றோம். மனைவியோட சின்ன ஆசைதான், அவங்க வந்து வீட்டுல வந்து நல்லா சமைப்பாங்க, அதனால வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் வந்து நல்லா சாப்பிடணும், சத்துல உணவு சாப்பிடணும் சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு அபிப்பாத்திரம் நம்ம ஆரம்பிச்சோம். லைஃப்ல வந்து மின்னல் எஃப்எம் வந்து ஒரு எங்களோட சந்தோஷமும் சரி, எங்களோட துக்கமும் சரி, மின்னல் எஃப்எம் தான். ஏன்னு நம்ம சமைக்கிறப்பலாம் வந்து மின்னல் எஃப்எம் கேட்காம நம்ம சமைக்க மாட்டோம். நார்மலி வந்து ஒரு மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம சமையல். அப்புறம் மின்னல் எஃப்எம் தான் எங்களோட உற்ற தோழன் மாதிரி ஃபுல்லாவே அதை கேட்டு ரசிச்சு பாட்டு கூட படிச்சுட்டு அந்த வேலை அசதி தெரியாம நாங்க அந்த என்ஜாய் பண்ணுவோம். அந்த பாட்டு கேட்டுட்டு நாங்க நம்ம மின்னல் எஃப்எம் எல்லாம் தொடர்ந்து வருவோம். ரொம்ப நன்றி மின்னல் எஃப்எம்.
0: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளை மற்றும் ஒரு வியாபாரத்தில் உள்ள ஈடுபட்டு ஒரு சந்திப்பு இடம்பெறும். தொடர்ந்து தீராயசையில் இணைந்திருங்கள்.

தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, பொதுவாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகள் பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம். 80 துடிராம் ஆண்டு காலகட்டத்து நினைவுகளை பற்றி பேசும் போதே நமக்கு அப்படியே மனசுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஞாபகம் கண்டிப்பா கேட்கின்ற ஒவ்வொரு நேயருக்கும் அது அதிகமா இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பை தான் நம்ம எடுத்திருக்கோம். என்னன்னா, பொதுவாகவே இந்த முதல் அனுபவம், நம்ம வாகனத்துல அந்த ஓட்டிய ஒரு தருணம் இருக்கும், மிதிவண்டி ஓட்டிய ஒரு தருணம் இருக்கும், அந்த மாதிரி மோட்டார் வகைகள், இந்த மாதிரி இந்த பயணம் அப்படின்றது நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும். முதல் முறையா இருக்கும் போது அந்த மாதிரி இந்த விமான பயணம் குறித்து தான் நீங்க இன்றைக்கு பேச போறீங்க. நீங்க முதல் முதல்ல விமானம் ஏறிய அந்த நொடி எப்படிப்பட்டது, எந்த மாதிரி சூழல்ல கடந்து வந்தீங்க, ஏதாவது ஒரு நடந்திருக்கும்ல, அப்படி படபடப்பா இருப்பீங்கல்ல, என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். எந்த ஊருக்கு போனீங்க, எப்படி இருந்தது, வீட்டுல இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இப்படி பல கேள்விகள் இருக்கு. நீங்க அழைத்து அந்த அனுபவங்கள் அந்த நினைவுகளை பற்றி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: 33
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7291 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான அதிகாரப்படியான அறிக்கை இன்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை மாநில சட்டமன்ற தலைவர் டாக்டர் மொஹமட் புவாத் சர்காஷி உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாநில தேர்தலுக்கான முக்கிய தேதிகள் குறித்து விவாதிக்க சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளதாக தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. வேட்புமனு தாக்கல், பரப்புரை காலம், வாக்களிப்பு நாள் உள்ளிட்ட தேர்தலுக்கான முக்கிய நாள்களை தீர்மானிப்பதற்காக இக்கூட்டம் நடத்தப்படும். நெகிரி சம்பிலான் மந்திரி பசாரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று நடைபெற்ற மாநில பக்கத்தன் ஹரப்பன் பிஎச் தலைமை மன்ற கூட்டத்தில் வரவிருக்கும் மாநில தேர்தலுக்கான கட்சியின் ஆயத்தப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மந்திரி பசாரும் மாநில பிஹெச் தலைவருமான டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டம் வழக்கமான ஒன்றே தவிர சிறப்பு கூட்டம் அல்ல என அந்த மாநில டிஏபி செயலாளர் சா கீச்சின் கூறினார். நாட்டிலுள்ள 7 மாநிலங்களில் இன்றிரவு 7 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. பெர்லிஸ் மாநிலத்தில் இந்நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ள வேளை பஹாங் கேமரன் வலையையும் இது உட்படுத்தியுள்ளது. கிடாவில் லங்காவி, குபாங் பாசு, கோத்தஸ்தா, போகோசினா, படங் திராப், யான், பெண்டாங், கொலமுடா, சிக் ஆகிய பகுதிகளிலும் இதே நிலை கணிக்கப்பட்டிருப்பதாக அது கூறியது. நியூசிலாந்து அரசாங்கம் ஆஸ்திரேலியாவுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் இணைந்து 3 இஸ்ரேலிய தீவிரவாத குடியேறிகளுக்கு பயண தடைகளை விதிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தடைகள் தீவிரமடைந்து வரும் வன்செயல்களில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இலக்காக கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கூறினார். அமெரிக்க ஐஓவாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 6 கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய அந்த சந்தேக நபர் காவல்துறை அதிகாரிகளுடனான வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாக போலீஸ் கூறியது. மஸ்கட்டினில் உள்ள 2 வீடுகளிலும் வணிக நிறுவனத்திலும் தொடர் கொலைகள் நடந்ததாக அந்நகர போலீஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதே வீட்டில் 4 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாசினாள் ராயப்பன். வணக்கம்.

இன்றைய மாலை பொழுதில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்க செவ்வாய்க்கிழமை பொழுதை நினைவுகளால் இன்னும் நிறைத்திர காத்துக்கிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், 80-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நினைவுகள் நினைச்சு பார்க்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி வந்துடும். அந்த மாதிரி மகிழ்ச்சியை தான் செவ்வாய்க்கிழமை தீராசை அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கு. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சற்று வித்தியாசமா இந்த விமான பயணம் பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு நினைச்சோம். இந்த முதல் விமானத்துல ஏறி அந்த தருணங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, அந்த தருணங்களை தான் இன்றைக்கு நீங்க ஞாபகப்படுத்த போறீங்க. முதல் முதல்ல எங்க போனீங்க, எப்போ போனீங்க, எந்த நாட்டுக்கு போனீங்க, அப்ப நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் ஒரு படபடப்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த கதைகள் பற்றி நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இன்றைய தீரா இசையில் உங்கள் விமான பயணத்தின் அந்த முதல் அனுபவம் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பதான் பேச தொடங்கி இருக்கோம். நம்ம நேர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அரவிந்தன் வந்திருக்காரு.
1: 2010 வந்து திருச்சிராப்பள்ளிக்கு போயிருந்தோம். ஃபேமிலியோட போயிருந்தோம். நானு, அம்மா, அப்பா, தாத்தா போயிருந்தோம். அதாவது எங்க அப்பாட அம்மா வந்து ஊர்ல இருந்த ஊர்ல போய் அவங்க வந்து அப்பா வந்து ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவை போய் பார்க்க போக இருந்தாரு.
0: ஓ,
1: ஆமா. ஃபிளைட்ல போன கதை வந்து என்னன்னா, முத முதல்ல போனப்ப வந்து எந்த அனுபவம் இல்லாம காது வந்து எனக்கு ENT ப்ராப்ளம் இருந்துச்சு.
0: அதுக்கப்புறம்
1: வந்து நிறைய தடவை நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிளைட் ஏற போறதுனால நிறைய பஞ்சி அது அதுக்கு நீ என்னென்னமோ ஜாமான் வாங்கி வச்சு அதெல்லாம் வந்து இது இப்ப பிரச்சனை இல்லை.
0: அரவிந்தன் இப்படி சொல்லியிருந்தாருங்க, அவருடைய அந்த முதல் பயணம் அப்படின்றது. சரி, அதுக்கப்புறம் ஒரு தயார் நிலைக்கு அந்த முதல் பயணமானது கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய பயணம் எப்படிப்பட்டது? எந்த மாதிரி சூழல நீங்க அனுபவிச்சீங்க? மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருந்திருக்கும் இல்லையா? அதையும் எங்களோட தாராளமா பகிர்ந்துக்கலாம்.

0: வயசில் எங்களோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பயணம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நினைவுகள் பற்றி நிறைய கதைகள் பேசும் ஒவ்வொரு வாரமும். 80-ஆம் ஆண்டு காலகட்டத்து நினைவுகள். இன்றைக்கு சற்று வித்தியாசமா இந்த விமானத்தில் ஏறிய முதல் பயணம். ஸ்டீவன் சொல்லுங்க.
1: போன வருடம் ஜனவரி மாசம் வந்து நான் ஒரு இந்தியா ட்ரிப் போயிருந்தேன்.
0: ஓ, அதான் முதன் முதல்ல போயிருந்தீங்க?
1: அதான் முதன் முதல்ல போறேன். என்னோட கிளாஸ்மேட் வந்து அந்த ட்ரிப் எல்லாம் செய்யறாங்க மகன். சோ அவங்க கூட நான் வந்து போயிருந்தேன். எல்லாம் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அப்ப போகும்போது விமானத்துல போய் உட்காருது
2: பயந்துட்டேன். நான் அப்படியே அந்த என் சீட்டை வந்து அப்படியே ரொம்ப கிராஸா புடிச்சுக்கிட்டேன். அப்புறம் இவங்க பக்கத்துல உட்காந்துட்டு என்ன என்னன்னு கேக்குறாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி இல்லல்ல, அது கப்ப ஏறதுனால அந்த மாதிரி சத்தம் எல்லாம் இருக்கும். இந்தியாவை போய் இறங்கும் போது அவங்க சொல்றாங்க இந்தியா வந்துட்டோம்னு. அப்ப விமானத்திலயும் சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டீங்க. அப்ப அந்த விமானம் வந்து இறங்கும் போது அந்த கோயிலுங்க வீடுங்க எல்லாம் அந்த ஜன்னல் ஓரம் நின்று பார்த்தேன்.
0: ஆனா இப்போ நீங்க அப்போ ஒரு எத்தனை வயசுல நீங்க விமானத்துல முதன்முறை ஏறினீங்க சார்?
1: போன வருஷம் போகும்போது 56 வயசு மோகன்.
0: இதுக்கு முன்ன உங்களுக்கு அந்த ஏக்கம்லாம் இல்ல சார், நம்மளும் விமானத்துல போலாமே அப்படின்னு?
1: ரொம்ப இருந்துச்சு மோகன். இனிமே எப்போ போக போறோம்னு இன்னும் ஏக்கமா இருக்கு மோகன்.
0: சரி, போயிடும் அந்த வருஷம். நன்றிங்க சார்.

0: முதல் விமான பயணம் குறித்து பேசிட்டு இருக்கோம். நாகேஸ்வரி வந்திருக்காங்க.
1: முதல் பயணம் வந்து 12 ஜோதிலிங்கம். பிளைட் ஏறினதே இல்ல, ஒரு மாசம் இந்தியாவுக்கு போனேன். செக் போர்ட் மாதிரி 10 பிளைட், 2 பிளைட் இன்டர்நேஷனல், 2 பிளைட் வந்து டொமஸ்டிக். எனக்கு முதல்ல ஏறினதே இல்ல. அதுல ஏறின பிறகு இப்படிதான் பிளைட்டோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். அப்படி
0: இருந்துச்சு என்னோட அனுபவம். அதுல விமானம்
1: ஏறினதுல
0: எப்போ ஏறணும்? 2024 6 மாசம் 7 தேதி. பரவாயில்லையே, பெண்கள் பொதுவா அந்த மாதிரி முக்கியமான நாட்கள் பேச வந்து தெரியுது.
1: ஏன்னா நான் ஏறினது இல்லையே.
0: ஆமா,
1: முதல் வாட்டி. அதுவும் ஒரு பிளைட், 2 பிளைட், அந்த 10 பிளைட்னா ஐயோ அப்பா பயம். எனக்கு விமானம் பார்த்தாலே, அது ஏறினாலே, அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு பயம். ஆனா எனக்கு அந்த டைம் நான் அந்த மாதிரி போனோம் அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு, சரி எதுவா இருந்தாலும் போயிட்டு வருவோமே அப்படின்னு யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது எனக்கு.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி நாகேஸ்வரி. அடுத்து எங்க எங்க போறீங்க?
1: அடுத்தது டோடாம் போலான் இருக்கேன், கைலாஷ் போலான் இருக்கேன். பாப்போம் எது நடக்குதுன்னு.

0: உங்களோட நாங்கள், எங்களோடு நீங்கள், உங்கள் பயணத்தின் உச்சத்தோடு நாங்கள் அங்க வந்துகிட்டே இருக்கோங்க. சிவா வந்திருக்காரு, அவருடைய அந்த முதல் விமான பயண கதை எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
1: என்னோட முதல் அனுபவம், நானு பினேங்ல இருந்து சரவாக்கு பிளைட்ல போனதுதான் மோகன். அந்த பிளைட்ல எப்படி அந்த பக்கல்ஸ் போடுறது, அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போடுறதுன்னு காமிப்பாங்களே. அப்ப வந்து பிளைட் கொஞ்சம் தடுமாறினப்போ அந்த கேபின் க்ரூ வந்து என் மேல உளுந்துட்டாங்க.
0: ஐயோ,
1: ஆமா, அவங்களால ஸ்டெபிலிட்டியா நிக்க முடியாம என் மேல உளுந்துட்டாங்க. அது என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்போதும். அதனால இப்ப வரைக்கும் அவங்க எங்க நின்றாலும் நான் அவங்களே அதை நோட்டீஸ் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பேன். யார் மேலேயாச்சும் விழுந்துருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போதும் அது என்னோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும்.
0: ஓ, ஆனா இப்போ நீங்க முதன் முதல்ல விமானத்துல போகும்போது தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது.
1: ஆமா, முதன் முதல்ல, ஆனா என் மேல விழுந்ததுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: இப்ப இருந்து இப்ப வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கீங்க.
1: ஆமா, எனது நிறைய தாட்டி இதுல போயிருக்கேன். ஆனா எப்ப அத வந்து நம்மள்ட்ட ஷோ பண்ணாலும் எனக்கு அந்த ஞாபகம் என்ன ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளைட்ட விட்டு டச் டவுன் பண்ற வரைக்கும் என்கிட்ட சாரி, எங்க ஃபாதர் மாதர் கிட்ட சாரி சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
0: ஐயோ, இது எப்ப நடந்தது? இது
1: ஐ திங்க் ஒரு 1991 இருக்கும் மோகன்.
0: ஓ, அப்போவா?
1: என்ன
0: வயசுல முதல்ல விமானம் ஏறினீங்க?
1: 1991 நான் வந்து 5வது படிக்கிறேன்.
0: சரி சரி சரி, அங்க ரொம்ப நன்றி அழைத்து சொன்னதுக்கு. நன்றிங்க.
1: நன்றி மோகன், நன்றி.

0: ஹீரோயிஸில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க முதல் விமான பயணம் எப்படிப்பட்டது, எப்படி இருந்தது அப்படின்ற கதைகளை நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. விக்னேஸ்வரி சொல்லுங்க.
1: முதல் பயணம் இந்தியாக்கு பயணிச்சேன். முதல்ல ஏறும் போது ஒண்ணும் தெரியல, அப்புறம் மெதுவ மெதுவா மேல போகும்போது ஒரு மாதிரி மண்டை சுத்தி வாங்கி வர மாதிரி ஆயிருச்சு.
0: அப்படியா, முதல் பயணம்னால அப்படி இருந்ததா?
1: ஆமா, ஆனா பக்கத்துல உள்ளவங்க வந்து அவங்க வந்து ஒரு சீரியல் டிராமா நாடக நடிக்கிறவங்க. உடனே ஒரு எலுமிச்ச பழம் கையில கொடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மண்டை சுத்துற மாதிரி இருக்கு சார்.
0: காப்பாத்திருக்காரு நினைவுகள் தாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவாரஸ்யம். அதை நினைச்சு பார்க்கும் போது கடந்து வந்திருக்கோம்ல, அந்த மாதிரி விமான பயணமும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். எஸ்பிபி சித்ரா குரல் அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

தீராசையில் நாம பேசிட்டு இருக்கோம். உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இசையின் வாயிலாக இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த முதல் விமான பயணம், பொதுவாகவே தீராசை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே 80ஆம் 90ஆம் ஆண்டு காலக்கெடுத்து சில நினைவுகள் பற்றி பேசுவோம். இப்போ பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமா உங்களுடைய விமான முதல் பயணம் குறித்து நம்ம நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய கதைகள் நம்ம நேர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த விமான பயணமும் இந்த பயத்தையும் கொஞ்சம் பிரிக்கவே முடியாது. இது பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. உலகளாவிய நிலையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான பேருக்கு இந்த விமான பயணம் அப்படின்றது கொஞ்சம் பயம் கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அதுவே வந்து நம்ம பயணிக்கும் போது பயணிச்சுட்டே இருக்கும் போது அதுவா பழகிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குமா? 40 விழுக்காட்டு உலக மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. விமானத்தில் ஏறும்போது மட்டும் அது அந்த மேகத்தில் நடுவே அந்த விமானம் போகும்போது ஒரு பயம் இருக்கும். அப்புறம் அன்றைக்கு வானிலை சரியில்லை அப்படின்னா அது ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி குறிப்பிட்ட சில காரணங்களுக்கு இந்த பயம் அப்படின்றது வந்துட்டு போகும் அப்படின்னு ஆய்வுகளும் வந்து இதை பற்றிய ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல பெரும்பாலான விமான பயணிகள் சொல்லும் போது, ஆமா எங்களுக்கு பயம் இருக்குதான், அதுல நாங்க ஏன் பயப்படணும், எங்களை பயம் இருக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த காலகட்டம், விடுமுறை காலகட்டம், நிறைய பேர் வந்து இப்போ சாலையில பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்க. இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பால்ராம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23.
2: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் தேசிய முன்னணி பிஎன் தலைவர் டெத் ஆன் ஹபீஸ் காசி சமர்ப்பித்துள்ள மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் மதிப்பிடப்படுவதாக துணை பிரதமரும் பரிசன் நேஷனல் தலைவருமான நெத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். பிஎன் கூட்டணி கட்சிகள் உடனான கலந்துரையாடலுக்கு பின் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றார் அவர். ஜோர் சிம்பங்ரங்காமில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உட்பட 5 உயிரிழந்தனர். சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சீஃபு கூறியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் விரைவில் ஒப்படைக்கப்பட விசாரணையை துரிதப்படுத்தும்படி அமைச்சர் காவல்துறையை வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து உரங்களின் விலை உயர்ந்துள்ளதன் காரணமாக ஆஸ்திரேலியாவின் ஆண்டு கோதுமை அறுவடை கடந்த ஆண்டை காட்டிலும் 26 விழுக்காடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோதுமை உற்பத்தி 2026-27 ஆண்டில் 26.7 மில்லியன் டன்னுக்கு குறையும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் இயற்கை வள அறிவியல் பொருளாதார நிறுவனம் கூறியது. கேஃப் மீது ரஷ்யா நடத்திய அண்மைய ஏவுகணை திருக்கூர்தி தாக்குதல்களில் குறைந்தது 12 கொல்லப்பட்டனர். அந்த வட்டாரத்திலிருந்து வெளியேறுமாறு ரஷ்யா வெளிநாட்டினரை எச்சரித்ததோடு பெரும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அச்சுறுத்தல் விடுத்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ரஷ்யா 73 ஏவுகணைகளையும் 656 திருக்கூர்திகளையும் பாய்ச்சியதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி 18 வயதுக்குட்பட்ட தேசிய ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஜப்பான் ககமிகஹாராவில் நடைபெற்ற இறுதி குழு போட்டியில் சீனாவை 3-0 என வீழ்த்தியதன் மூலம் தேசிய அணி பி குழுவில் முதல் 2 இடங்களை பிடித்த அணியாக தனது இடத்தை உறுதி செய்தது. மலேசியா அடுத்து இந்தியா அல்லது தென்கொரியாவுடன் மோதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து நாங்கள் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கங்க. நீங்க இப்போ அழைக்கலாம், ஏன்னா பாட்டு கடை திறந்துட்டோம், வியாபாரி வந்துட்டேன். என்ன பாடல் வேணும் வாங்கிக்கோங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972799 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: பாட்டுக்கடையில நீங்களும் பாடல் கேட்கலாம், நேர் காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம்.
2: மணி சார், பத்து கேப்ல இருந்து அழைக்கிறேன் சார்.
1: சரி, இந்த நேரத்தில் கடையில் என்ன பாடல் வாங்க போறீங்க?
2: நான் வந்து வாங்குற பாட்டு வந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று சார்.

0: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க அழைத்து பாடலை கேட்கலாம். எனது பாட்டு கடை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும்.
1: நான் பிரேமலதா கோவிந்தராஜு பேசுறேன். எனக்கு வந்து நின்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணமோ, அந்த பாட்டு தான் வேணும். கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவரோட பாடல். இவன் தூங்கும் போது கூடயும் பாட்டு கேட்டு ஓடிட்டு தான் இருக்கும். அவரோட பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன்.
0: அதனால இசைஞானியோட பிறந்தநாள் அதுவும் அந்த பாடலை கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக வழங்குறோம். எடுத்துக்கோங்க. நன்றிங்க.
1: நன்றி மோகன்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9.
1: பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
2: தாரா,
1: இங்க பயணத்துல இருக்கீங்களா? தாரா,
2: என்ன
1: பாடல்
2: வேணும்? ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்காகவே எழுத்த மாதிரியே இருக்கும். சோ அதனால தான் அவரோட குரலும் வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இதுல கேட்கும் போது இந்த டைம்க்கு ஜேம்ல நின்று கேட்டுட்டு போகும்போது இன்னும் சுகமா இருக்கும் நினைக்கிறேன்.
1: சரி, கரகாட்டக்காரன் அப்படின்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் தான். சரி, கேட்டுடலாமா?
2: கேட்கலாம். பாட்டு

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: என்ன
1: பாடல் கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல்?
2: அந்த முத முத ஒருத்தவங்க பாட்டு படிக்க மாட்டாரு, கூட்டத்துல படிப்பாரா ஒரு பாட்டு, இறைவனுடைய வரங்களை கேட்டேன். அந்த பாட்டு
1: வரங்களே அவரே தந்தா,
2: அதேதான்
1: என் மனவானில் சிறகையதா.
2: ஆமா,
1: இசைஞானி பிறந்த நாள் அந்த பாடல் கேக்குறீங்களா?

0: அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: திலகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க திலகம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு மெல்ல திறந்தது கதவுல இருந்து குழலூதும் கண்ணனுக்கு குளிப்பாடும் பாட்டு கேட்கவா, அந்த பாடல நான் கேக்குறேன். பயணத்துல இருக்கும், ஆனா நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன், ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு திடீர்னு கால் பண்ண கிடைச்சிருச்சு, அதனால தான் அந்த பாட்டை விரும்பி கேட்கறேன்.
0: அப்ப ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி தானே கேக்குறீங்க அந்த பாடல?
1: ஆமா ஆமா கண்டிப்பா.
0: சரி பாடல் வருது கேக்கலாம்.
1: ஓகே ஓகே, நன்றி.

0: தீராவயசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: இந்திரன் பேசுறேன்.
0: இந்திரன், என்ன பாடல் கேட்கலான்னு இருக்கீங்க?
1: இதழின் கதை எழுது அந்த பாட்டு.
0: எப்படி, எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, வேலை புடிச்சு டாமாச்சர் அதிசாலம் போய்கிட்டு இருக்கேன்.
0: எப்போதும் நெரிசலா இருக்கும், இன்றைக்கு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்குமே.
1: அமைதியா இருக்கு, 20 நிமிஷத்துல போயிடலான்னு
0: போட்டுருக்கேன். சரி, நீங்க கேட்ட பாடல் வருது கேட்கலாம். நன்றி.

0: உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. பாட்டு கடையில அடுத்த நேர சந்திக்கலாம்.
1: லத்திகா பேசுறேன்.
0: லத்திகாக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாடல் வலையோசை வேணும்.
0: அம்மாவுக்கு பிடிச்ச பாடல் அம்மா கேட்க சொன்னாங்களா? அம்மாக்காக எங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா அண்ணா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: ஓ, அம்மா எங்க வீட்டுல இருக்காங்களா?
1: காடி ஓட்டிட்டு இருக்காங்க.
0: சரி சரி அக்க, குடும்பத்தோட பயணம் சரிங்க. உங்களுக்காக வலையோசை தானே?
1: ஆமா அண்ணே.
0: சரி எடுத்துக்கோங்க. நன்றி
1: நன்றி அண்ணே.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீர இசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. 24 மணி நேரமும் நாங்க உங்களோட வந்துகிட்டு இருக்கோம், உங்க பொழுது நம்ம சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் காற்றின் மொழியில் பிரவீன்குமார் உங்களோட பேச ரொம்ப அவலை காத்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இப்போதைக்கு நான் விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் கூட்டணி கட்சிகள் இளம் வேட்பாளர்களையும் புதுமுகங்களையும் களமிறக்குவதை பரிசீலிக்க வேண்டும் என அம்னு தகவல் பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ அசலினா ஒஸ்மன் சயீத் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர் விகிதம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் ஆலோசனை கூறியுள்ளார். நாளை தொடங்கி அம்பாங் தடத்திற்கான இலகுரையில் LRT சேவை தற்காலிக முறையில் இயங்கும் என ரேபிட் கேல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சான்சோலின் நிலையத்தில் கடந்த வாரம் நிகழ்ந்த சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பில் முதன்மை பணி நிறைவடைந்துள்ளது. இதற்கு பின் புத்ரா ஹைட்ஸுக்கும் கிழக்கு செந்துளுக்கும் இடையே மாற்று ரயில் இல்லாமல் வழக்கமாக பயணம் செய்யலாம். தாய்லாந்து அமைச்சரவை மலேசியாவுடனான சுற்றுச்சூழல் திட்டத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. கோலோ 6 அணைக்கட்டின் சூழியல் அமைப்பை புதுப்பிக்கவும் நீர் பாதுகாப்பை அதிகரிக்கவும் வெள்ள ஆபத்தை குறைக்கவும் இந்த திட்டம் வரையப்பட்டுள்ளது. இரு நாடுகளையும் இணைக்கும் முதன்மை எல்லையில் அது உள்ளது. கம்போடியா தனது அண்டை நாடான தாய்லாந்துடன் கடல்சார் எல்லை சிக்கலை கையாளும் செயல்முறையை தொடங்கியுள்ளது. இது சுமார் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடலடி ஆற்றல் வளங்கள் நிறைந்த தாய்லாந்து வளைகுடாவில் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் கடல்சார் உரிமை கோரல்கள் தொடர்பானது. தென்மேற்கு ஜப்பானில் கடுமையான வெப்பமண்டல சூறாவளி கரை கடந்ததில் 15 பேர் காயமடைந்தனர். மேலும் வெள்ளம் நிலச்சரிவு இடர் காரணமாக 1000கணக்கான மக்கள் வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜங்மி சூறாவளி 1000கணக்கான வீடுகள் மின்வெட்டை எதிர்நோக்குவதற்கும் 100கணக்கான விமானங்கள் தடைபடுவதற்கும் காரணமாக இருந்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. கானா தேசிய அணியில் இடம்பெற்றுள்ள 26 ஆட்டக்காரர்களுள் மான்செஸ்டர் சிட்டி ஆட்டக்காரர் அன்டோயின் செமின்யோவும் ஒருவராவார். இறுதி அணியை தேர்வு செய்த பயிற்றுநர் கார்லோஸ் குயிரோஸ், ஆர்சனல் முன்னாள் மத்திய திடல் ஆட்டக்காரர் தோமஸ் பார்டேயையும் அணியில் இணைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

கார்பந்துல மூன்று கோல் போட்டுட்டா ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் எனக்கு ஒரு ஹேட்ரிக்ங்க. மூன்றாவது நாளா தொடர்ந்து காற்றின் மொழியில் உங்களோடு பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். சரி, எங்க இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சா? ஏன்னா நீண்ட விடுமுறைக்கு பிறகு நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எட்டி பார்க்கும். இருந்தாலும் என்னங்க, வாழ்க்கை மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பினாதான் அப்ப அப்ப இந்த மாதிரி விடுமுறைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? அந்த படபடப்பு அந்த அழுத்தம்லாம் எதுவுமே உங்களுக்கு வேணா. ஏன்னா தொடக்க பாடலே தெலுங்கு திரைசை தொகுப்பில் உங்களுக்காக உல்லாசமா உல்லாசம் அப்படின்ற ஒரு பாடல் சஞ்சித் ஹேஜ்ட் மற்றும் கிருஷ்ணா லஷ்யா மூத்தியாலா கொண்டு வராங்க. கேட்கலாம், நிறைய பேசலாம், நிறைய அங்கங்கள் இருக்கு. இது காற்றின் மொழி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

சீதாராமம் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தோம்னா, கயு குரு கிராய் ஞமாய், இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட வளமான ஒரு வாழ்க்கையை எப்போதும் வாழ வேண்டும் அப்படின்றதே ஆகும். ஏன்னா இன்று நேற்றும் இன்றும் காவாய் திருநாள் சரவாக்கில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது இந்த ஒரு திருநாள் பார்த்தோம்னா ஒரு அறுவடை திருவிழா அப்படின்னே சொல்லலாம். வருட வருடம் வந்து இந்த ஜூன் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் டயாக் இனத்தவரினால் இந்த சரவா மாநிலத்தில் ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும். இந்த வேளையில் சரவாக்கில் நமது நேயர்கள் யாராவது காவாய் திருநாளை கொண்டாடிட்டு இருந்தா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்து, இந்த மலேசியர்கள் மத்தியில், முக்கியமாக சரவாக்கில் இருக்கிறவங்க மத்தியில் வந்து எப்பவுமே வந்து ஒரு நகைச்சுவை இருக்குமா, என்னன்னா இந்த டயா இனத்தினர் யாராவது வந்து உங்களை இந்த பெருநாளுக்கு அவங்க வீட்டுக்கு அழைத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போனீங்கன்னா இன்னொரு 5 வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கே திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னு பார்த்தோம்னா அந்த விருந்தோம்பல் அந்த ஒரு அளவில் இருக்குமா இந்த ஒரு திருநாளில், அதுதான் அந்த திருநாளுடைய சிறப்பு அம்சமே அதுதான் சொல்றாங்க. நம்ம வர்ற எல்லாருக்கிட்டையும் வந்து விருந்தோம்பல் செய்து அவங்க கூட மகிழ்ச்சியா ஒன்றாக உணவருந்தி கொண்டாடுவது அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் ஜாவித் அலி மற்றும் ஸ்ரீமணி கொண்டு வராங்க புஜி தள்ளி. இதோ

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா சுப்பிரமணியம் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, தெலுங்கு திரைசை பாடல்கள் தொகுப்பில் ஒரு தெலுங்கு சினிமா கதாநாயகர், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகன் விஜய் தேவரை கொண்டா இருக்கார் இல்லையா. அவர் அடுத்தடுத்து ரணபாலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சுட்டு வர்றாரு. இது வந்து ஒரு வரலாற்று திரைப்படம். அந்த திரைப்படத்துல அவருடைய மனைவி ராஷ்மிகா மந்தானா அவங்க கூட தான் வந்து இணை சேர்ந்து நடிக்கிறாரு. அதோட சேர்ந்து ரவுடி ஜனார்த்தனா அப்படின்னு ஒரு புது திரைப்படம், இதை வந்து ரவி கிரண் கோலா அப்படின்றவர் தான் இயக்கி வராரு. இதுல வந்து கீர்த்தி சுரேஷ் நடிகை அவங்க கூட நடிக்கிறாரு. இந்த திரைப்படம் இந்த வருடத்திற்குள்ளேயே இந்த வருட இறுதியில வெளியாகும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அந்த படக்குழு எல்லாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு திரைப்படத்தில் தெலுங்கு சினிமாவில் ஒரு மூத்த நடிகர், முன்பெல்லாம் நிறைய திரைப்படங்கள்ல இவரை வந்து கதாநாயகரா பாத்திருக்கலாம், நடிகர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற அந்த தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கல, இருந்தாலும் வந்து இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துள்ளது. ஆக விஜய் தேவர கொண்டா அப்படின்னாலே ஒரு சில பாடல்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதுல முதல் பாடலா இந்த பாடல் தாங்க ஞாபகம் வரும். என்ன பாடல்னா,

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

ஃபீடா திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். மது பிரியா மற்றும் ராம்கி கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்க, சரியா தூங்குறீங்களா நீங்க? ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? அதாவது உலக மக்கள் தொகையில எல்லாரையும் பார்த்துக்கிட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிபுணர்கள்லாம் ஒரு 18 வயதுக்கு மேல் உள்ளவங்க, ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்லீப் லைன் அப்படின்ற ஒரு அகப்பக்கம் இப்ப சமீபத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்தி நிறைய தகவல்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து உலகத்திலேயே வந்து சரியா அதிகமான மணி நேரங்கள் தூங்கும் நாடுகளில் நியூசிலாந்து தான் வந்து முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஏறத்தாழ ஒரு நாளைக்கு வந்து 7.5 மணி நேரத்திற்கு அதிகமா வந்து அவங்களுடைய மக்கள்லாம் தூங்குறாங்களாம். பின்லாந்து, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த நாடுகள்லாம் பார்த்தோம்னா 7 மணி நேரத்திற்கு மேலேயே வந்து தூங்குறாங்களாம். ஆனா வந்து மிக குறைவாக உலகத்திலேயே தூங்கும் 5 நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதுல சோகம் என்னன்னா, நம் நாடு இதுல வந்து ஆக குறைவாக தூங்கும் இடத்தில் 5வது இடத்தில் உள்ளது. ஆமாங்க, ஒரு மலேசிய குடிமக்கள் பார்த்தோம்னா சராசரியா ஒரு நாளுக்கு 6.5 மணி நேரத்திற்கு குறைவா தான் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கலாம் குறைவா தூங்குவதற்கு. வேலை அழுத்தமா இருக்கலாம், பழக்க வழக்கங்களா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த நாட்டுல வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப குறைவா தூங்குறாங்களோ அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய நிலை கூட உருவாகுமா. அதனால நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பாத்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. அதனால நல்லா தூங்குங்க, எப்போதும் உற்சாகமா இருங்க. அதற்காகவே அடுத்த பாடல் வருது. ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஜஸ்பிரீத் ஜேஸ் கொண்டு வராங்க உப்பேனா அப்படின்ற திரைக்காக. கேட்கலாம் இதோ.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரதை நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சிம்பாங் ரெங்காம் மரண விபத்து விசாரணை விரைவுபடுத்தப்பட வேண்டும். போக்குவரத்து அமைச்சர் வலியுறுத்தல். ஜோஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது, எஸ்பிஆர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பூமி புத்திராக்களின் உரிமை சிறு வணிகங்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, மாறாக அது பெரிய மதிப்பு தொடர்களின் உரிமையை நோக்கியும் நகர வேண்டும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். பூமி புத்திரா தொழில் முனைவோர் வெறும் சிறு வணிகர்களாக, இரண்டாம் நிலை விநியோகிப்பாளர்களாக அல்லது தொழிற்தொடரின் கடைநிலையில் உள்ளவர்களாக மட்டும் இருக்க முடியாது. மாறாக அவர்களை முதன்மை உற்பத்தியாளராகவும் தொழில்நுட்ப உரிமையாளராகவும் சந்தையில் ஆதிக்கம் மிக்கவர்களாகவும் உயர்நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜோஹூர் சிம்பாங் ரெங்காமில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உள்ளிட்ட 5 உயிரிழக்க காரணமாக இருந்த ஓட்டுநர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை விசாரணை ஆவணங்கள் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் கூடிய விரைவில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் காவல்துறையினரை வலியுறுத்தினார். சாலை பாதுகாப்பு அதனை பயன்படுத்தும் அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். கடற்படை தாக்குதல் ஏவுகணை NSM ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பில் நோர்வே தன்னிச்சையாக செயல்பட்டதைத் தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகையை திரும்ப வழங்கும் செயல்முறைக்கு அந்நாட்டு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மலேசியா பரிந்துரைத்துள்ளது. ஏனெனில் அதன் முடிவு நாட்டின் கடலோர போர்க்கப்பல் LCS திட்டத்தை பாதித்துள்ளது. ஏற்றுமதி உரிமத்திற்கு ஒப்புதல் அளிக்காத முடிவே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹலீத் நோடின் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு உறவுகளை உண்மையாகவே பேண விரும்புகின்றனர் என்பதற்கான சான்று அவர்கள் அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் செயல்முறையை விரிவுபடுத்துவதில் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசு மலேசிய கடற்படையின் பயன்பாட்டிற்காக தற்காப்பு அமைச்சு மாற்று ஏவுகணை அமைப்புகளை கொள்முதல் செய்வதற்கு அந்த நிதி அவசரமாக தேவைப்படுகிறது. ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் கூட்டணி கட்சிகள் இளம் வேட்பாளர்களையும் புதுமுகங்களையும் களமிறக்குவதை பரிசீலிக்க வேண்டும் என அம்னு தகவல் பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ அசலினா ஒஸ்மன் சயீத் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் விகிதம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் ஆலோசனை வழங்கினார். இந்த நடவடிக்கை BNக்கு ஆக்குகிற தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்தாது, மாறாக கட்சியை வழிநடத்துவதற்கு புதிய தலைமுறையை முன்னிலைப்படுத்தவும் உறுதுணையாக இருக்கும் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சருமான டத்துஸ்ரீ அசலினா கூறினார். இவ்விடை ஜோஹூர் சட்டமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான அறிக்கை இன்று தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்படியாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஜோஹூர் சட்டமன்ற தலைவர் டத்து டாக்டர் முகமது புவர் ஜர்காஷி உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய தேதிகளை நிர்ணயிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் கூடிய விரைவில் சிறப்பு சந்திப்பை நடத்தவுள்ளது. கடந்த வாரம் சான்சோலி நிலையத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முதன்மை சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு அம்பாங் தடத்திற்கான இலகுரயில் LRT சேவை நாளை முதல் தற்காலிக இயக்க முறையில் செயல்படும். புத்ரா ஹைட்ஸுக்கும் செந்தூல் தீமோருக்கும் இடையேயான சேவை வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளதாக ரேபிட் கேஎல் தெரிவித்தது. ஆனால் அம்பாங் செந்தூல் தீமோர் இருவழி பயணத்துக்கு சன்சௌலி நிலையத்தில் ஒருமுறை மட்டுமே ரயிலை மாற்றினால் போதுமானது. இந்த தற்காலிக செயல்பாட்டிற்கு ஆதரவாக சன்சௌலின் மஸ்ஜித் ஜமே, பண்டாராய, மலூரி, பண்டஞ்சயா, அம்பாங் ஆகிய நிலையங்களில் 10 இலவச பேருந்து சேவைகள் வழங்கப்படும். அடையாள சரிபார்ப்பை கட்டாயமாக்குவது, 16 வயதுக்குட்பட்ட பயனர்களின் அணுகலை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் பொருத்தமானவை. இந்த நகர்வு தொழில்நுட்ப அணுகலையும் பயணித்தாளர் குறிப்பாக இளையோர் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்துவதற்கான மேலும் சீரான முயற்சி என்று மலேசிய இஸ்லாமிய பயணித்தாளர் சங்கம் கருத்துரைத்துள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடக கணக்குகளை கொண்டிருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் நேற்று முதல் மலேசியா சமூக ஊடக கணக்குகளை பதிவு செய்வதற்கும் அதனை தொடங்குவதற்கும் வயது சரிபார்ப்பு தேவைகளை செயல்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: தாய்லாந்து அமைச்சரவை மலேசியாவுடனான சுற்றுச்சூழல் திட்டத்தை அங்கீகரித்துள்ளது. கோலோ ஆற்றுப்படுகையில் சூழியல் அமைப்பை புதுப்பிக்கவும் நீர் பாதுகாப்பை அதிகரிக்கவும் வெள்ளிடரை குடைக்கவும் இந்த திட்டம் வரையப்பட்டுள்ளது. இரு நாடுகளையும் இணைக்கும் முதன்மை எல்லையில் அஃது உள்ளது. உலக சுற்றுச்சூழல் நிதியத்திடமிருந்து 15.9 மில்லியன் ரிங்கி நிதி உதவியை பெற்றுள்ள இந்த முனைப்பு ஐநா வேளாண் உணவு அமைப்பின் ஆதரவில் 48 மாதங்களில் செயல்படுத்தப்படும் என்று அரசாங்க துணை பேச்சாளர் லடிடா பெஸ் விவட்டனா கூறினார். கம்போடியா தனது அண்டை நாடான தாய்லாந்துடனான கடல்சார் எல்லை சிக்கலை கையாளும் செயல்முறையை தொடங்கியுள்ளது. இது சுமார் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடலடி ஆற்றல் வளங்கள் நிறைந்த தாய்லாந்து வளைகுடாவில் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் கடல்சார் உரிமை கோரல்கள் தொடர்பானது. அந்த அமைதி பேச்சை தொடங்குவதற்காக தாய்லாந்துக்கும் ஐநா தலைமைச் செயலாளருக்கும் அரசாங்கம் அதிகாரப்படியான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக பிரதமர் ஹுன் மானே கூறினார். கம்போடியாவின் கடல்சார் இறையாண்மையையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக ஐநா கடல் சட்ட மாநாடு யுஎன் குளோஸ் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தென்மேற்கு ஜப்பானில் கடுமையான வெப்பமண்டல சூறாவளி கரை கடந்ததில் 15 பேர் காயமடைந்தனர். மேலும் வெள்ளம் நிலச்சரிவு இடர் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜங்மி சூறாவளி பல்லாயிரக்கணக்கான வீடுகள் மின்வெட்டை எதிர்நோக்குவதற்கும் 100,000+ விமானங்கள் தடைபடுவதற்கும் காரணமாக இருந்தது. வடகிழக்கே டோக்கியோவை நோக்கி நகரும் ஜங்மி நாளை அங்கு போக்குவரத்து இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பள்ளிகள் மூடப்படலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். பஹ்ரைன் மக்கள் ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. ஈரானின் ஆக்கிரமிப்பால் பதற்றமான பாதுகாப்பு சூழல் காரணமாகவும் நாட்டின் பாதுகாப்பையும் அதன் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அது மேலும் கூறியது. இந்த விதியை மீறுவோருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வேளை மறு அறிவிக்கும் வரை இந்த உத்தரவு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கால்பந்து. கானா தேசிய அணியில் இடம்பெற்றுள்ள 26 ஆட்டக்காரர்களுள் மான்செஸ்டர் சிட்டி ஆட்டக்காரர் அன்டோயின் செமென்யோவும் ஒருவராவார். இறுதி அணியை தேர்வு செய்த பயிற்றுநர் கார்லோஸ் குயிரோஸ், ஆர்சனல் முன்னாள் மத்திய திடல் ஆட்டக்காரர் தோமஸ் பார்ட்டியையும் அணியில் இணைத்துள்ளார். கானா செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள நட்பு முறையிலான ஆட்டத்தில் வேல்ஸுடன் களம் காண்கிறது. இங்கிலாந்து குரோஷியா ஆகியவற்றுடன் எல் குழுவில் இடம்பெற்றுள்ள கானா தொடக்க ஆட்டத்தில் June 17 பனாமாவை சந்திக்கின்றது. சிம்பாங் ரெங்காம் மரண விபத்து விசாரணை விரைவுபடுத்தப்பட வேண்டும், போக்குவரத்து அமைச்சர் வலியுறுத்தல். ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது, எஸ்பிஆர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1963 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசில் நடைபெற்ற முதல் ஆசிய சைக்கிளோட்ட போட்டியை பேரரசர் துவன்கு சைட் புத்ரா ஜாமலுலாயில் கோலாலம்பூர் மிர்டேக்கா அரங்கில் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 6 நாள்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 8 நாடுகள் பங்கேற்றன. உபசரணை நாடான மலாயா கூட்டரசு, பிலிப்பீன்ஸ், ஹாங்காங், ஈரான், ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகியவை அந்த நாடுகள். முதன்முறையாக நடைபெற்ற இந்த போட்டி ஆசிய வட்டாரத்தில் வாழும் பல்வேறு இன மக்களிடையே நல்லிணக்கம், நட்புணர்வு, புரிந்துணர்வு ஆகியவற்றை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த பன்னாட்டு விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் மலாயா கூட்டரசு உலக அங்கீகாரத்தை பெற்றது. மேலும் இது ஆசிய நாடுகளுக்கிடையிலான விளையாட்டு ஒத்துழைப்பையும் நட்பையும் வலுப்படுத்திய குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாக அமைந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மாநபியின் பொன் மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நேயர்களே, மனித வாழ்க்கையே சோதனைத்தான். இறைவன் படைத்ததனுடைய நோக்கமும் லி நபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல் அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகவே நாம் படைத்தோம் என்கிறான். எனவே மனித வாழ்க்கையில் சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த சோதனைகள் அதிகமாகிற பொழுது மனிதன் மனவிரக்தி அடைந்து விடுகிறான். அந்த சோதனையிலிருந்து எப்படி வென்று வருவது என்ற வழி தெரியாமல் அவன் மரணத்தை முத்தமிட ஆசைப்படுகிறான். மரணத்தை விரும்பி அழைக்க வேண்டாம் என்கிறது இஸ்லாம். இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டுமா? எனக்கு மரணம் கூட வரமாட்டேங்குதே என்கிற மனவிரக்தியில் மனிதன் உதிர்கிற வார்த்தைகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாழுகிற அவசர உலகத்தில் மனித வாழ்க்கையினுடைய முடிவு சில வினாடிகளில் அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். மனிதன் அதிகமாக தற்கொலையின் பக்கம் சென்று விடுகிறான். குடும்பத்திலே பிரச்சனை என்றால் தற்கொலைதான் தீர்வா? பரீட்சையிலே மாணவன் தவறிவிட்டால் தற்கொலை தான் தீர்வா? கடன் சுமை அதிகரித்து விட்டால் மரணம் தான் தீர்வா? வியாபாரத்திலே நஷ்டமடைந்து விட்டால் மரணம் தான் அதற்கு முடிவா? இல்லை நேயர்களே, மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது மரணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த அதிகாரம் இறைவனுக்கு உரியது. இறைவனுடைய அதிகாரத்தை நாம் ஒருபொழுதும் கையில் எடுக்கக்கூடாது. எனவே ஒருபொழுதும் நாம் மரணத்தை விரும்பி அழைக்க கூடாது. எல்லோருக்கும் மரணம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல் குர்ஆன் 3:185 வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பிரத்யோகமான ஞானத்தில் உள்ள ஒரு 5 விஷயம். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஆ وَيُنَزِّلُ الْغَيْثَ وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ. நிச்சயமாக யுக முடிவு எப்பொழுது ஏற்படும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்திலே உள்ளது. இரண்டாவது, அவனே மழையை பொழிய வைக்கிறான். மூன்றாவது, தாயினுடைய கற்பப்பைகளில் உள்ளதை அவனே அறிகிறான். நான்காவது, எந்த உயிரும் தான் நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அவனே அறிகிறான். ஐந்தாவது, எந்த உயிரும் தான் எந்த நலத்தில் மரணிக்கும் என்பதையும் அறியாது, அது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் நுண்ணறிவோனுமாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் 31:34 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் மரணம் உண்டு, அதிலே மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அந்த மரணத்தை நாம் விரும்பி அழைத்து தேடிக்கொள்ளக் கூடாது. அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நேயர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுடைய உயிரை எந்த இடத்திலே கைப்பற்ற நாடுகிறானோ அந்த இடத்தின்பால் அந்த அடியானுக்கு ஒரு பயணத்தேவை ஏற்படுத்தி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு நபிமொழி திருமதியிலே 2073 நபிமொழியாகவும் மற்றும் தபரானியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு அழகான உதாரணம் நாம் சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு போனார், அங்கே மௌத்தாகிவிட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜப்பானுக்கு சென்றார், அங்கே மரணித்து விட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு போனார், அங்கே மரணம் அவரை முத்தமிட்டு விட்டது. இவர் அங்கே சென்றதால் மரணிக்கவில்லை, மரணம் அங்கே இருப்பதால் சென்றார் என்று இஸ்லாம் சொல்கிறார். எனவேதான் எல்லா மனிதனுக்கும் அழி உண்டு, மரணம் உண்டு, அதை இறைவன் தீர்மானித்து விட்டான். அதைத்தான் நாம் கதிர் விதி என்று சொல்லுகிறோம். நம்முடைய தலைவிதி அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. அந்த விதியை நாம் நம் கையில் எடுக்கக்கூடாது. கஷ்டம், சோதனை, எல்லாம் மேடு பள்ளங்கள் உள்ளதுதான் வாழ்க்கை. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்றால், அது மகிழ்ச்சியாக அப்படியே மேல் நோக்கி செல்ல வேண்டும், கஷ்டம் இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் மிக்கதுதான். அதை நாம் எதிர்நீச்சல் அடித்து வந்தால் அவன்தான் வெற்றியாளன். எனவே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தொய்வுகள், சோதனைகளுக்கு நாம் துவண்டுவிடக் கூடாது. அதற்காக மரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த எந்த ஒரு துன்பத்தின் காரணத்தாலும் மரணத்தை நீங்கள் விரும்பவே வேண்டாம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு அவர் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்றால், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பின் என்னை நீ உயிர் வாழச் செய்வாயாக, நான் இறந்து போவதே எனக்கு நன்மையாக இருப்பின் எனக்கு இறப்பை தருவாயாக என்று வேண்டுமானால் கேட்கட்டும், ஆனால் உடனே என்னை மௌத்தாக்கிவிடு, நான் மரணிக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என எங்களுக்கு தடை விதிக்காவிட்டால் அதை வேண்டி நான் பிரார்த்தனை புரிந்திருப்பேன், அந்த அளவுக்கு இப்போது நான் நோயால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5672 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களிலே எவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். ஒன்று, அவர் நல்லவராக இருப்பார், நேர் வழியின் மூலம் நன்மையை அவர் அதிகரித்துக் கொள்ளலாம். அல்லது அவர் தீயவராக கூட இருப்பார், அவர் உயிர் வாழ்வதால் மனம் திருந்திவிடக் கூடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5673 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே தொடக்கத்திலே சொன்னதை போல மனிதன் தன் வாழ்க்கையிலே ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் துவண்டு விடுகிறான். அதிலிருந்து எப்படி கரை சேருவது என்று தெரியவில்லை. உடனே எடுத்த எடுப்புக்கெல்லாம் மரணத்தை தான் அதனுடைய தீர்வாக மனிதன் எடுத்துக் கொள்கிறான். உலகத்திலே இந்த தற்கொலைகள் அதிகரித்து விட்டன. அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான புரிந்துணர்வு இல்லாமல் வாழ்க்கையிலே பல பிரச்சனையினால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய அதிகாரத்தை நம் கையில் எடுக்க கூடாது என்ற அந்த அறிவின்மையின் காரணமாக இந்த தவறுகள் நடக்கின்றன. உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரண காரியங்கள் இறைவனுடைய முடிவில் நடைபெறுகின்றன. எனவே நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு அதற்கான வாழ்வாதாரம் நம்மிடத்தில் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று இறைவன் மீது நாம் அவநம்பிக்கை கொண்டு விடுகிறோம். ஆனால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரத்தை, ரிசுக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் அழகாக. நீங்கள் இறைவன் மீது எப்படி நம்பிக்கையை வைக்க வேண்டும் தெரியுமா? பறவைகளுடைய நம்பிக்கையை போன்று நீங்கள் வைக்க வேண்டும். தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானா, அது காலையில் தன் கூட்டிலிருந்து வெறும் காலி வயிறோடு செல்கிறது. ஆனால் இறைவன் அதற்கு எங்கோ அதனுடைய உணவை தீர்மானித்திருந்தான், அதை உண்டுவிட்டு மாலையில் அது வயிறு நிரம்பி தன்னுடைய கூட்டுக்கு வருகிறது. இதுபோன்று இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள். எனவே இந்த அவநம்பிக்கையை நாம் கைவிட வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான், அவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு வந்தால் நாம் மரணத்தை நாம் மேற்கொள்ள மாட்டோம், தேர்வு செய்ய மாட்டோம். மனிதனுக்காவது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பிடிமானம் இருக்கிறது. மாதம் முடிந்தால் நமக்கு சம்பளம் உண்டு என்று நிச்சயம் இருக்கிறது. ஆனால் வெறும் வயிற்றோடு பறந்து தன் கூட்டிலிருந்து வெளிப்பட்ட அந்த பறவைகளுக்கு தனக்கு உணவு இருக்கிறதா இல்லையா என்ற தீர்மானங்கள் கூட இல்லை. ஆனபோதிலும் அது இறைவனை நம்பி செல்கிறது, அதனுடைய உணவை அது உண்டுவிட்டு மகிழ்ச்சியோடு கூடு திரும்புகிறது. ஆனால் மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை பெற்றுக்கொண்டும் மனிதன் தன்னுடைய அறிவின்மையின் காரணமாக இந்த மரணத்தை தேர்வு செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள்

0: நாம் இறங்கி விடாமல் அதை நிச்சயம் இதுவும் கடந்து செல்லும் என்ற நிலைப்பாடோடு இறைவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினால் நிச்சயம் நாம் வெற்றியாளர்கள் தான். மரணத்தை நாம் விரும்பக்கூடாது. எனவே நேயர்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். மரணம் எங்கே வந்துவிடுமோ, மரணம் வந்துவிடுமோ, மரணம் வந்துவிடுமோ என்று மனிதன் கோழையாக வாழ வேண்டிய அவசியமில்லை. அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு வினாடி முந்தியும் வராது, பிந்தவும் செய்யாது. எனவே மனிதா, வீரநடை போட்டு நீ உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறவரை நீ வீரனாக வாழு என்கிறது இஸ்லாம். எனவே மரணத்தை நாம் விரும்ப வேண்டாம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி நடை போடுவோம். உன்னத வெற்றியை அடைவோமாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, இரண்டு இசைஞானியின் பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? ஏன்னா இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த நாள். ஆனா இணையத்துல விக்கிபீடியால இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள் 3ஆம் தேதி ஜூன் மாதம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அது ஏன்னு பார்த்தோம்னா அவருடைய உண்மையான பிறந்த நாள் 3ஆம் தேதி தான். ஆனா ஏன் அவர் 2ஆம் தேதி ஜூன் மாதம் வருட வருடம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார், உலகம் முழுவதும் உள்ளவங்க ரசிகர்களும் வந்து இன்றுதான் கொண்டாடுகிறார்கள், அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3ஆம் தேதி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மற்றும் அரசியல் தலைவர் இருக்கார் இல்லையா, கலைஞர் கருணாநிதி, அவருடைய பிறந்த நாள். அதனால ஒரே நாள்ல இங்க இருவருக்கும் வந்து பிறந்த நாள் வருவது வந்து அவர் மேல நான் வைத்திருக்கும் மரியாதை காரணமாகவும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வேணா நான் ஒரு நாள் முன்பே கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப அவருக்கு வந்து 83 வயது ஆகுது, 83வது பிறந்த நாள் தான். இந்த ஒரு வயதிலும் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ், அதோடு தியாகராஜன் குமாரராஜா இவங்களுடைய திரைப்படங்களுக்கு எல்லாம் இப்போது வந்து அவர் இசையமைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இசை மேதமை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவர்கிட்டேருந்து இன்னொரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா இந்த வயதிலும் இவ்வளவு அயராது உழைக்கிறார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் கத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல், இரண்டு பாடல்கள் அவர் இசையமைத்த பாடல்களை கேட்டோம். அடுத்த பாடல் அவர் பாடிய பாடல் ஒன்றை கேட்கலாம். அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையமைப்பில் பெல்லா ஷிண்டேவுடன் அவர் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

சாதனா சர்க்கம் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க. சின்மயும் கூடயே சேர்ந்து சொன்னாங்க, எனது உயிரே அப்படின்ற பாடல் பீமா அப்படின்ற திரைக்காக நம்ம கேட்டு ரசித்தோம். சரிங்க, ரொம்ப சமீபத்துல நம்முடைய தேசிய பதிவு இலாகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 முதல் இதுவரை இந்த பிறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா, அந்த பிறப்பு சான்றிதழில் உள்ள பெயரை சுருக்குவதற்காக 1575 விண்ணப்பங்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திய ஆண்டுகளா ஒவ்வொரு ஆண்டும் குறைவான விண்ணப்பங்கள், அதாவது வருட வருடம் வந்து குறைந்துட்டே வந்தாலும் இன்னும் விண்ணப்பம் வந்துட்டே இருக்காங்க. ஏன் இந்த பெயரை சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை எளிதாக்க, அப்புறம் அந்த படிவங்கள் ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதை நிரப்ப வந்து ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பதவி இலாக என்ன சொல்றாங்கன்னா, உங்க குழந்தைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப நீளமான ஒரு பெயர் சுட்டுறீங்கன்னா அதை நாங்கள் தடுக்க மாட்டோம், ஆனா அதோட நீண்ட கால விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து பெயர் சுட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பார்த்தா இந்த பள்ளிகளில் போகும்போது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அந்த படிவங்களில் பெயரை நிரப்புவதற்கு அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டும். சிலர்லாம் வந்து எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்களை பிடிக்கும், விஞ்ஞானியோட பெயர் வைக்கிறேன், விளையாட்டு வீரரோட பெயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீளமான பெயரை வைத்துருவாங்க. ஆனால் குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது இந்த மாதிரி படிவங்களை நிரப்ப கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லையா. என்னன்னா 80 எழுத்துகள், அதாவது ஆங்கில எழுத்துகள் அல்பபெட், அதற்கு குறைவாக தான் பெயர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய பதிவு இலாக்கா சொல்லியிருக்காங்க. நம்ம பாடல் தொகுப்பில் அடுத்த பாடலை வந்து சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு, கேட்கலாம். இதோ

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: குடிசீக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்ல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சரவாக்கில் உள்ள நீள் வீடுகள் சமூக அடிப்படையிலான சுற்றுலா இடங்களாக முன்னிறுத்தப்படுவதற்கு தனித்துவமான சிறப்பம்சங்களை கொண்டுள்ளன என்று சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார். அமைச்சின் மலேசிய அனுபவ இல்லவாச திட்டத்திற்கு ஏற்ப அந்த வீடுகள் உலகின் வேறு எங்கும் காண முடியாத தனித்துவமான பண்பாட்டு அனுபவத்தை வழங்குகின்றன என்றார் அவர். பினாங்கு பத்துபான் சாலையில் நடந்த தொலைத்தொடர்பு கம்பிவடம் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. அந்த சந்தேக ஆள் அடர் நிறத்திலான பஸ்டா 6 ஹெச்பேக் காரை பயன்படுத்தியதாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறை துணை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் லீ ஸ்விக்சேக் தெரிவித்தார். கடந்த மாதம் 24 நாள் முதல் பத்துபூத்தே மலைப்பகுதியில் காணாமல் போன 49 வயது ஜஸ்லிண்டா சலூடினை தேடி மீட்கும் பணியின் தற்போதைய நிலை குறித்து நாளை நடைபெறும் கூட்டத்தில் கலந்தாய்வு செய்யப்படும். இந்த சந்திப்பு தாப்பா காவல்துறை தலைமையகத்தில் நடைபெறும் என்று பேரா தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபுரட்சி நோர் அகமட் தெரிவித்தார். மேற்காசிய போரினால் சிறார் உயிரை காக்கும் உதவிகளை அனுப்புவதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகளவில் போக்குவரத்து செலவு உயர்ந்துள்ளதும் விநியோகத் தொடர் தடைபட்டுள்ளதும் அதற்கு காரணம் என ஐநா சிறார் மையம் தெரிவித்தது. ஈரான் போர் 100வது நாளை எட்டவுள்ள நிலையில் வளைகுடாவின் கப்பல் போக்குவரத்து வழிகளில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக அது கூறியது. இவ்வேளை லெபனான் பொது பல்கலைக்கழகம் சில தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளது. தென் லெபனானில் ஒரு நாளுக்கு முன்பு தேர்வு முடிந்து இல்லம் திரும்பிய இரு மாணவரும் அவர்களின் தந்தையும் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நபாட்டியே கர்டாலி சாலையில் அவர்கள் சென்ற வாகனம் மீது பாய்ச்சப்பட்ட திருக்குருதி தாக்குதலில் அவர்கள் பலியானதாக அரசு ஊடகம் என்என்ஏ கூறியது. விளையாட்டு. இந்தோனேசிய பொது போப்பந்து. தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியோங் ஜுன் ஹவ் 2 சுற்றுக்கு முன்னேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். உலக தரவரிசையில் உள்ள அவர் 21-17 என உலகின் 11 நிலை ஆட்டக்காரர் ஜப்பானின் கொடை நரவோகாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் கோ ஜீஃபே நோர் இசுடின் ரும்சானியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் 21-17, 21-16 என சிங்கப்பூர் இணையை வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். காற்றின் மொழியில் மட்டும் இணையவில்லை, டிக்டாக் நேரலையிலும் நாங்கள் இணைஞ்சாச்சு. இப்போதே நீங்கள் டிக்டாக் நேரலையில் இணையலாம். இது செவ்வாய்க்கிழமை 10:00 இல்லையா, அதனால இந்த அண்டர் ரேட்டட் பாடல்கள், அதாவது அதிகம் பிரபலம் இல்லாத பாடல்கள், நம்ம கேட்டு ரொம்ப நாளான பாடல்கள், ஆனா அந்த பாடல் கேட்டா அப்படி இருக்குமே அந்த மாதிரி நீங்க நினைக்கும் பாடல்கள், ஏதாவது பாடல் இருக்குங்க உங்ககிட்ட. இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும், ஆனா எனக்கு மட்டும்தானே பிடிக்கும், நிறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்களா ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பாடல்களை தான் நீங்க விரும்பி கேட்க போறீங்க நம்ம டிக்டாக் நேரலையில். ஆக தொடக்க பாடல் நம்ம இசைஞானியோட பிறந்த நாள், நிறைய பேசிட்டோம், அதனால இசைஞானி இசையமைத்து இந்த கடந்த சில காலங்களில் வெளியாகி ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பாடலை, கொஞ்சம் பிரபலம் தான் ஆனா அருமையான ஒரு பாடல். யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரம்யா NSK கொண்டு வராங்க, கேட்கலாம்.

டிக்டாக் நேரலையில் இந்த அண்டர் ரேட்டட் பாடல்கள், அதிகம் கேட்காத ரொம்ப பிரபலம் இல்லாத பாடல்களை விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நேயர்கள் எல்லாம். முதல் சுற்றில் இரண்டு பாடலுக்கு போட்டி. ஒன்று, காதலிக்கும் ஆசை இல்லை. இரண்டு, கண்டேன் கண்டேன். ஆரம்பத்திலிருந்து ஒரே பாடலுக்கு தாங்க வாக்குகள் நிறைய வந்தது. 200 வாக்குகளை தாண்டி முதல் சுற்றில் வெற்றி பெற்ற பாடல்

பாடல் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடித்த பாடலா, இந்த மாதிரி வேறு பாடல்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பிரபலமும் இல்லைன்னு, அந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் இப்போதே நீங்கள் வர வேண்டியது எங்கள் மின்னல் எஃப்எம்இன் டிக்டாக் நேரலைக்கு வந்து என்ன பாடல்னு சொல்லுங்கள், ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கோம். அடுத்த சுற்றில் இரண்டு பாடல்கள், ஒன்று அழகாய் பூக்குதே, இன்னொன்று ஒரு பாதி கதவு. வாக்குகள் 230 வாக்குகளுக்கு மேல் பெற்று ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் நீ

எல்லாரும் அந்த பாடல்ல சொல்லப்பட்ட கதவுகளை போல ஒன்றிணைந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் எங்களுடைய ஆசை. சரி, அடுத்த சுற்றில் பார்த்தோம்னா ஜூனுக்கும் ஜூலைக்கும் ஒரு போட்டிங்க. ஆமா, ஜூன்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் ஜூன் ஜூலை மாதம் அப்படின்ற பாடலும், ஜூலையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் ஜூலை மலர்களை. இந்த பாடலுக்கும் அதிகமான வாக்குகள். இன்னும் வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே 500வது வாக்கு இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா,

அடுத்த சுற்றில் கண்ணன் வரும் வேலை அப்படின்ற பாடலுக்கும் சுற்றி வரும் பூமி இரண்டுமே வந்து நடிகை பாவனா நடித்த பாடல்கள். நடிகை பாவனாவின் சுற்று இது. இதுல வந்து அதிகமான வாக்குகள் இந்த ஒரு பாடல் மதுஸ்ரீ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வராங்க. இதோ

காற்றின் மொழியில் இந்த அண்டர்ரேட்டட் பாடல்களை விரும்பி கேளுங்கன்னா எல்லாம் வந்து தீரா இசையில் வரக்கூடிய பாடலையே மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது 80-90 பாடல்களுக்கான நேரம் இல்லைங்க. இது வந்து 2007 பிறகு வெளியான தமிழ் பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை தான் விரும்பி கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது பாடல் உங்க மனசுலயும் இருக்கும், கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே, நல்ல பாடலாச்சேன்னு. இப்பவே வாங்க டிக்டாக் நேரலைக்கு உங்களுடைய பாடலை சொல்லுங்க, ஒளிபரப்ப தயாரா இருக்கும். சரி, அடுத்த சுற்றில் உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, அந்த பாடலுக்கும் உன்ன போல ஒருத்தரனா அந்த பாடலுக்கும் போட்டி. இப்ப வரைக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற பாடல் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க. இதோ

மது மற்றும் மது கொண்டு வந்த பாடல் அது. ஆமாங்க, மது பாலகிருஷ்ணன் மற்றும் மது ஸ்ரீ அவங்க இருவரும் தான் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்த சுற்றில் வந்த பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேருந்தில் நீ எனக்கு இதற்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற பாடல். அடுத்த சுற்றில் நிஜமாகவே இரண்டு, அண்டர் ரேட்டட், அதாவது வந்து அதிகம் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த மாதிரி இரண்டு பாடல்கள். ஒன்று கருப்பு சாமி குத்தகைக்காரர் திரையிலிருந்து உப்புக்கல்லு, ரெண்டு லீலை திரையிலிருந்து ஜில் என்று ஒரு கலவரம். ஆனால் வாக்குகள் எல்லாம் ஒரு சார்பாக தான் இருந்தது, இந்த பாடலுக்கு தான் அதிக வாக்குகள். எந்த பாட்டு?

நம்ம இதுவா அதுவா அங்கத்துல இந்த மாதிரி ஒரு கடினமான சுற்ற பார்த்ததே இல்லை. இரண்டு பாடல்கள், அதுல இரண்டாவது பாடல் வந்து உன்னை கண்டேனே முதல் முறை. அந்த பாடலுக்கு ஒரு 160 வாக்குகள் வந்திருந்தது ஒரு 2 நிமிடம் முன்பு. ஆனா அந்த முதல் பாடல் செவ்வானம் சேலையை கட்டின்ற பாடலுக்கு இப்ப பார்த்தோம்னா அந்த பாடலை தோற்கடித்து 270 வாக்குகளுக்கு மேல ஒரு 2 நிமிஷத்துல எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. ஜெஸ்ஸி கிஃப்ட் கொண்டு வரும் ஒரு பாடல் உங்களுக்காக இது.

நம்ம நேயர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இவ்வளவு நேரம் உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்பிட்ட அண்டர் ரேட்டட் பாடல்களை என்னோட பாடல் ஒன்றை ஒளிபரப்பணுமே, எனக்கு பிடித்த அண்டர் ரேட்டட் பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மினல் எஃப்எம் நிர்வாகி தலைவர் எஸ் குமரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரேடியோ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூக ஊடகங்களில் காணொலிகள் பதிவு செய்கிறார். அதாவது அறிவிப்பு அறையில் இருக்கிற சவால்கள், இந்த மாதிரி அறிவிப்பாளர்களோட அனுபவம். என்னோட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், ஒரு ரேடியோ ரகசியம் தான், ஒரு இனிமையான அனுபவம். எப்போதுங்க நம்ம கேட்க மறந்த பாடல்கள்னு நிறையா இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் காலப்போக்கில் மறந்துருப்போம். அந்த மாதிரி பாடல்களை நம்ம மின்னல் அறிவிப்பாளர்கள் யாராவது இந்த அறிவிப்பு அறையில் ஒளிபரப்பிட்டாங்கன்னா, நான் வெளியே இருந்தேன்னா அப்படியே ஓடி வந்து, எப்படி மறந்த நான் இந்த பாடலை, இந்த பாடலை வந்து நான் என் கையால் ஒளிபரப்பணுமே, அப்போ தானே எனக்கு மனநிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பாடல் சென்ற மாதம் வந்து நமது அறிவிப்பாளர் பொன்கோகிலம் அக்கா ஒளிபரப்பினாங்க. அந்த பாடலை தான் அடுத்து நம்ம கேட்க போகின்றோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் மிருணாலினி கொண்டு வராங்க இது.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

வணக்கம். சலாம் மலேசியா மடாலி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஒரு நகரத்தின் வளர்ச்சி கட்டடங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்க முடியாது. நாட்டு மக்களின் அடையாளமாக கலையும் பண்பாடும் சமூக தொடர்பும் சமமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஙா கோமிங் கூறியுள்ளார். மக்களுக்கு ஏதுவான இடங்களாக நகரங்களை உருமாற்றுவதில் கல்வி, பண்பாடு, சமூக நடவடிக்கைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. பல்வேறு பின்னணியில் உள்ள மலேசியர்களிடையே மரியாதையையும் புரிதலையும் வலுப்படுத்தும் தளமாக இத்திட்டம் செயல்பட வேண்டும் என்றார் அவர். ஜோஹூர் லடங் சுங்கை பப்பன் கம்புங் தஞ்சுங் சிரிண்டிட்டில் மடானி தத்து கிராம திட்டத்தை மேற்கொள்ள நிதியமைச்சு 500,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் வழங்கியதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா உஸ்மன் சயீத் தெரிவித்துள்ளார். பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவின் தத்து கிராமமாக அது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, குறிப்பாக மிளகாய் விலை ஏற்றம் கண்டுள்ளது. மே மாதத்தில் மாதாந்திர பணவீக்கத்தை இரட்டிப்பாக்கியுள்ளது என்று புள்ளியியல் நிறுவனம் BPS தெரிவித்தது. மாதாந்திர பணவீக்கம் 0.28 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு அதிகம் என்று BPS அதிகாரி பொர்ஜி இஸ்மார்டினி குறிப்பிட்டார். அனைத்து தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் ஆற்றல், உணவு ஆகிய பொருட்களை நம்பகமான முறையில் வழங்கும் நாடாக ரஷ்யா எப்போதுமே இருந்து வருகிறது. இனியும் தொடர்ந்து இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் செர்கீ லாவ்ரோவ் கூறினார். ரஷ்யாவுக்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையே அரசு தந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 50வது ஆண்டையொட்டி வெளியிட்ட காணொலி உரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. ஹங்கேரி கிராண்ட் பிரி பந்தயம் Moto3. நாட்டின் இளம் பந்தய வீரர் மொஹமட் ஹக்கீம் டேனிஷ் ரம்லி இம்மாதம் 5ஆம் நாள் முதல் 7 வரை பெலட்டன் பார்க் பந்தய தடத்தில் தனது சிறப்பான வேகத்தை தொடர கங்கணம் கட்டியுள்ளார். கடந்த ஞாயிறு முகுலேவில் நடைபெற்ற இத்தாலி கிராண்ட் பிரியில் அவர் 3வது இடத்தை பிடித்து சொந்த வரலாறு படைத்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது, செவ்வாய்க்கிழமை இல்லையா? அதனால நம்ம ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களை தான் இன்று கேட்க போகின்றோம். கடிதம் வழியாக நமக்கு கிடைக்க பெற்ற பாடல்கள். இந்த வார பாடல்களை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருமதி கோமலா முனுசாமி கூலிம் கடாவில் இருந்து. அம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க.
0: கூலிம்லாம் என்ன சொல்லுது? விடுமுறை காலம் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு போறாங்களா? டைப்பிங்ல இருந்து வந்த உடனே இன்று வந்து மின்னலில் இருந்து அழைப்பு வந்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: மனசு
0: படபடன்னு ஆயிருச்சா? அந்த படபடப்பு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படி நம்ம பேச பேச ஏதோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பையன் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஆயிரம்
1: பாருங்களேன்.
0: கண்டிப்பா மகனா. ஏன் பேரனா இருக்க கூடாதா? நானு வேறனா கூட இருக்கலாம்.
1: அதாம்மா.
0: ஆமா ஆமா ஆமா. அப்ப நானும் பாட்டி கிட்ட பேசுற மாதிரியே பேசுறேன். சரி சொல்லுங்க, கோமலா முனுசாமி என்பவர் யார்? உங்களை நேயர்கள் கூட அறிமுகப்படுத்திக்கங்க.
1: தாய் தாப்பம் பேரு வந்து முனுசாமி, அம்மனையா மாமா பேரு. இரண்டு அண்ணன்கள், நான் ஒன்றிதான் தங்கை.
0: ஓ, இரண்டு அண்ணன்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு தங்கையா இருந்திருக்கீங்க?
1: அதான், ஒரே ஒரு தங்கை. பெரிய அண்ணனுக்கு நான் பாசமான தங்கை.
0: அப்படியா? அவர் பேரு?
1: அவர் பேரு ராமசாமியா.
0: எங்க இருக்காரு
1: இப்ப? இல்லப்பா, கிளையங்கள இருக்க இருந்தாங்க.
0: அடுத்த அண்ணன்?
1: அடுத்த அண்ணன் டைப்பிங்ல இருக்காரு.
0: டைப்பிங்? அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தீங்க?
1: ஆமாயா.
0: சரி சரி. அண்ணன் என்ன சொன்னாரு நேத்து வீட்டுக்கு போயிருந்தப்ப?
1: வீட்டுக்கு வந்த உடம்பு சோம்பலா போயிட்டாரு.
0: அப்படியா? கேப்பாரா, மின்னல் கேப்பாரா? தங்கை பேசுறதுக்கு வந்த கதை எப்படி?
1: மக வீட்டுல இருக்கையா, மக வந்து இங்க சாரங்கமணி பள்ளிக்கூடத்துல ஆசிரியா இருக்காங்க.
0: ஓ அப்படியா, சிறப்பு சிறப்பு. ஒரே மகள் தானா உங்களுக்கு?
1: இரண்டு மகள்.
0: இன்னொருத்தங்க?
1: இன்னொருத்தங்க ரவாங்கல இருக்காங்க.
0: ஓ ரவாங்க, நமக்கு பக்கம்.
1: ரவாங்கல.
0: எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு?
1: இரண்டாவது மகளுக்கு நாலு பிள்ளைங்க. மொத இவங்க எங்க இருக்கிறாங்களா, டீச்சர் வசிக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மக. திருமணம் வந்து நான் நிபுணி பால்ல திருமணம் ஆச்சியா.
0: பின்னால மகள் இருந்துட்டு உங்ககிட்ட வந்து எல்லாம் தெரியப்படுத்துறாங்களோ, சரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: நான் பைபிள் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்காங்க.
0: ஐயோ பயப்படாதீங்க, அதான் பேரங்கிட்ட தானே பேசுறீங்க, அப்புறம் என்ன பயப்படுறீங்க? எங்க பாட்டி எல்லாம் என்கிட்ட பேசும்போது பயப்படவே மாட்டாங்க.
1: ரொம்ப சந்தோஷமா.
0: உங்களை பத்தி இன்னமும் வந்து நிறைய பேசி நம்ம தெரிஞ்சுக்க போகின்றோம். அதற்கு முன்பாக பழம் பாடல்கள் நிறைய தொகுத்து எழுதிருந்தீங்க இல்லையா எங்களுக்கு?
1: ஆமாப்பா.
0: அதுல முதல் பாடலாம் என்ன பாடல் ஒளிபரப்பலாம்?
1: மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்.
0: அண்ணனுக்காக கேக்குறீங்களா? ரெண்டு அண்ணனுக்காகவும்?
1: ரெண்டு அண்ணனுக்காக.
0: சரி, அவங்க ரெண்டு பேரை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதற்கு முன்பா அந்த பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திருமதி கோமலா முனுசாமி அவங்க கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க அண்ணன்களுக்காக தொடக்க பாடலையே விரும்பி கேட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல கூட அவங்க அண்ணனுங்களை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அவங்க இரண்டு பேரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். சொல்லுங்கம்மா, உங்க அண்ணன்களுடன் நீங்க வாழ்ந்த அந்த ஒரு நாட்கள் மறக்க முடியாத நினைவுகள்னா என்ன?
1: அண்ணனோட வாழ்ந்தது, நான் திருமணம் ஆகாதுன்னு வாழ்ந்தது. மூத்த அண்ணன் தான் என்ன நல்லா படிக்க வச்சாரு தமிழ் ஸ்கூல்ல. ஆரம்ப வகுப்பு வரைக்கும் படிச்சேன் அங்க, படிச்சேன். இரண்டு அண்ணனும் டைப்பிங்ல படிச்சாங்க ஆங்கிலம். நான் மட்டும்தான் தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் எனக்கு என்ன தேவையானது, இந்த புக்குங்கெல்லாம் வருஷ வருஷத்துக்கும் தேவையான புக்குக்கெல்லாம் காசு ஆசிரியர்கிட்ட கட்டிடுவாரு, என்னோட வகுப்பு ஆசிரியர்கிட்ட கட்டிடுவாரு அவரு. அது கொண்டு நான் படிச்சுக்கிட்டே தப்பாத்துல இருந்து சட்டல இருந்து எல்லாம் அவரே தான்.
0: அப்பயே வேலை பார்த்துட்டாரு அவரு.
1: ஆமாயா, அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போனாங்க.
0: திருமணம் ஆகி உங்களுடைய அந்த குடும்பத்தை பிரிந்து வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கா, நான் திருமணம் செய்யும் போது அண்ணன் வந்து வெளியில இருந்தாருயா.
0: ஐயோ, வர முடியலையா அவரால் உங்க திருமணத்துக்கு?
1: திருமணத்துக்கு வர முடியல.
0: ஏன், என்னாச்சு, எங்க இருந்தாரு?
1: பேங்காக்ல.
0: பேங்காக்ல அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ?
1: அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன அண்ணன் தான் எனக்கு கல்யாணத்துல எல்லாம் செஞ்சுட்டு. திருமணம் வந்து சாப்பிடாரு பார்த்ததுயா.
0: உங்க கணவரோட பெயர்
1: சொல்லிட்டா?
0: பெயர் சொல்ல மாட்டீங்களா?
1: போயிட்டாரு.
0: எத்தனை வருஷமா ஆச்சு?
1: அப்பா இருந்தது பிறந்த எல்லாம் வளர்த்து நாங்களும் படிக்க வச்சு. அப்புறம் இந்த இப்ப உடல் நலம் குறைஞ்சதுனால இருந்தாரு.
0: அவரை பத்தியும் கண்டிப்பா நீங்க சொல்லணுமே, அவரு கூட அந்த நாட்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கணவரை பற்றி?
1: அவரு வந்து நல்ல பொறுமையான மனசுதான். அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ள. ஏதோ குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் நானும் வாழ்ந்திருந்தேன். அப்படி வாழ்ந்து பிள்ளைங்களையும் வளர்த்து படிச்சு வச்சு.
0: அவர் வந்து எங்க வேலை பார்த்தாரு?
1: அவர் வந்து சாதாரண கம்பெனியில வேலை செஞ்சாங்கய்யா, நிபோங் தம்பால்ல.
0: ஓ, நிபோங் தம்பால்ல. சரி, அவர் வந்து உங்களை விட்டு பிரிந்த பிறகு அதன் பிறகான வாழ்க்கை வந்து எப்படிமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: அதன் பிறகு மகள் கூட தான் நான் இருக்கேன் இன்ன வரைக்கும்.
0: இன்னும் நிறைய பேச போகிறோம் உங்களோட. அதற்கு முன்பாக உங்க கணவருக்காக ஒரு பாடல் நீங்க கேப்பீங்க, இல்ல அவருக்கு பிடித்த ஒரு பாடல்னா என்ன, எந்த பாடலை விரும்பி கேப்பீங்க?
1: அவருக்கு பிடித்த பாடல் நான் ஒன்றும் எழுதல, கர்ணன் பாட்டு எழுதிருக்கேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது நல்லவன் வகுத்தது கர்ணா.
0: சரி, அந்த பாடலை நம்ம ஒளிபரப்பிடலாமா அடுத்து?
1: சரிங்க.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திருமதி கோமலா முனுசாமி அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம்னா ஆரம்பத்துல உங்க கணவரோட பெயரை வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஏன் அப்படி சொன்னீங்க?
1: நான் யார்கிட்டயும் சொல்றேன்.
0: ஏன் அவர் பெயரை சொல்லவே கூடாது? உங்கள்ட்ட சொல்லிருக்காங்களா கணவரோட பெயரெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி?
1: அப்படி இல்ல, என்னோட
0: அதுதான் கணவரோட பெயர் சொல்றதுல கூட நீங்க பாக்குறீங்க, ஐயோ அது மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லி.
1: அதேதான்.
0: ஆமா, அந்த காலத்துல இதெல்லாம் நிறைய இருந்துச்சுல. ஆமா, ஆனா இந்த காலத்துல ரொம்ப மாறிடுச்சுல.
1: இப்ப மாறிடுச்சு, எல்லாரும் பேசுறாங்க நாகரிகமா. இப்ப உள்ள நாகரிகம் வேற, அப்புள்ள நாகரிகம்.
0: அப்ப இப்ப உள்ள இந்த வாழ்வியெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப அப்ப எப்படி இருந்தோம், இப்பெல்லாம் இவ்வளவு மாறிடுச்சு அப்படின்னு பாக்கும் போது என்ன என்ன நினைப்பீங்க நீங்க?
1: அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையதான் இருந்துச்சியா? அப்ப உள்ள வாழ்க்கைக்கும் இப்ப உள்ள வாழ்க்கைக்கும் வேற்றுமையாதான் இருக்குது.
0: பெரிய வேற்றுமைனா என்ன என்ன சொல்லுவீங்க?
1: இப்ப வந்து எல்லாமே புதுமையா இருக்கியா, எல்லா வந்து சகஜமா பேசுறாங்க.
0: பயப்படுவீங்களா? இல்ல, பயப்படாம இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அப்ப மட்டும் பயப்படுவேன் அப்படின்றீங்க.
1: திருமணாக இன்னும் வீட்டை விட்டு வெளியாக கூடாது அண்ணனோட கட்டுல.
0: அப்படியா? அப்ப வீட்டை விட்டு எப்பதான் வெளியே போவீங்க அந்த வயசுல நீங்க?
1: ஏதாவது ஒரு நிகழ்ச்சினாக்கா அம்மா கூட போவேன், அவ்வளவுதான்.
0: தனியா தனியா வெளியே போனதே இல்ல?
1: அதுக்கப்புறம்
0: அந்த கட்டுப்பாடு எல்லாம் தகர்ந்து திருமணமான பிறகு எங்க வெளியெல்லாம் போய் சுத்தி பாத்தீங்களா எங்கேயாச்சும்? அப்பயும் இல்லையா? அப்பயும் உங்க கணவர் ஏதாச்சும் விதிச்சுட்டாரா வீட்டை விட்டு வெளியே ஆக கூடாதுன்னு?
1: அதுவும் அப்படிதான் கட்டுப்பாடு இருந்துச்சியா?

0: வெளியெல்லாம் போவாதீங்க, வீட்டிலே இருங்க, உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு. நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க, சும்மா சொல்லுங்க.
1: இப்ப உள்ள பெண் கிட்டயா?
0: ஆமா,
1: சொல்லுவேன், ரொம்ப பொறுமையாவும் கட்டுப்பாடாவும் இருக்கணும், எதையும் நம்பி ஏமாறக்கூடாது. நம்ம வந்து எவ்வளவு கட்டுப்பாடா இருக்குமோ அவ்வளவு நமக்கு நன்மை. அவ்வளவு
0: அப்ப கூட வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க. நான் அதுதான் எதிர்பார்த்தேன், நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு, அது நமக்கு தெரியணும். ஆனாலும் எல்லாரும் வெளியே போய் பார்க்கணும் இல்லையா, ஏன்னா உலகம் ரொம்ப பெருசாச்சே. ரொம்பவே இலகுவா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க திருமதி கோமலா. அவங்க கிட்ட அடுத்து என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்கம்மா?
1: அடுத்து பாடல் மலர்ந்தும் மலராத.
0: மலர்ந்தும் மீண்டும் அண்ணனுக்காகவா? அது வந்து மொத அண்ணனுக்காக, இது இரண்டாவது அண்ணனுக்காகவா? அவரோட பேர் என்னது? இரண்டாவது அண்ணனோட பேரு
1: சிவமணி.
0: அவருக்காக அந்த இரண்டாவது இளைய அண்ணனுக்காக மலர்ந்தும் மலராத பாடலை கேட்கலாம்.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திருமதி கோமலா முனுசாமி கூட பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, எத்தனை ஆண்டு காலமா மின்னலின் நேயரா இருக்கீங்க?
1: வந்து 15-16 வயசுல இருந்து நான் ஆர்டிஎம்ல இருந்து வானொலியை கேட்டிருக்கேன். உள்ளம் கவர்ந்தவை எல்லாம் விரும்பி ரொம்ப கேட்பேன். ஆனா எழுத்து துறையில வந்து இந்த பாட்டும் கற்பனையும் கதை எழுதுட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் எழுதி போட்டிருக்கேன்.
0: ஏற்கனவே பேசிருக்கீங்களா வானொலியில?
1: வானொலி பேசலையா? அப்பலாம் அவ்வளவு வாய்ப்பு இல்ல.
0: இப்ப இடைப்பட்ட காலத்துல மலரும்ல பாடல்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
1: இப்ப கேட்கலையா?
0: கேக்கல.
1: ஒரு பாட்டு கேட்டிருக்கேன்.
0: ஒரே ஒரு முறை கேட்டிருக்கீங்க?
1: மலர்களை போல் தங்கை வருகிறார்.
0: அப்பயும் அண்ணனுக்காக தான் கேட்டிருக்காங்க. யாரு யாருகிட்ட, எந்த அறிவிப்பாளர்கிட்ட கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? என்கிட்டதான் கேட்டீங்களா? முதல் முறை கேட்டது என்கிட்டதான் கேட்டீங்களா? தினமும் மலரும் நினைவுகள் கேட்கும் நேரா நீங்க?
1: ஆமாயா, நான் தினமும் ராத்திரி 11 மணிக்கு கரெக்டா கேட்பேன். அதோட 4 மணிக்கு தான் அடைப்பேன்.
0: 4 மணிக்கு தான் அடைப்பீங்களா?
1: பாட்டுங்கெல்லாம் கேட்பேன்.
0: 11:00 to 4 நாலு வரைக்கும் நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்களா?
1: பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? 4 மணி உள்ளூர் பாடு.
0: 4:30 தூங்கி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்க?
1: காலையில.
0: ஏதாவது எத்தனை மணிக்கு?
1: அதனால
0: மதிய நேரம் உறங்குவது. சரி, நாங்க மலரும் நினைவுகள்ல பேசுறதெல்லாம் பிடிக்குமா? நான் பேசுறது எப்படி இருக்கும் சும்மா சொல்லுங்க.
1: ஐயோ, கொஞ்சம்
0: கணீர்
1: கணீர்.
0: அப்படியா? ரொம்ப நன்றி. நீங்க கணீர் கணீர்னு சொன்னா எங்க காது வலிக்குமோன்னு சொல்லிருவீங்களோன்னு பயந்துட்டேன்.
1: பல்கலைக்கழகத்துல படிக்கிற பிள்ளைங்க பேட்டி எடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அது நான் கேட்டு ரசிப்பேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. அப்ப எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்களோட பேசுவது அது ஒரு ஜென்ஜி நிகழ்ச்சி இல்லையா? இப்ப உள்ள இளைஞர்களின் நிகழ்ச்சி, அதையும் நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னு தெரிவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா.
1: நீங்க அவ்வளவு ஆர்வமா அவங்களை கேட்டு அவங்ககிட்ட ரொம்ப கலகலப்பா பேசுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு.
0: ரொம்ப சந்தோஷமா, உங்ககிட்ட பேசுனதும் ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க நண்பர்கள் உறவினர்கள், முக்கியமா உங்களுடைய அண்ணன், எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் நிறைவா என்ன சொல்ல போறீங்க?
1: எல்லாருக்கும் நினைவா வந்து எல்லோரும் நல்ல ஒற்றுமையா இன்னும் முகத்தோட மாசமாவும் குடும்பத்துல சந்தோஷமாவும் இருக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன்.
0: அதோட உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாட்டி கூட பேசின மாதிரிதான் இருந்துச்சு. உண்மையாலுமே என்னோட பாட்டி கூட பேசின மாதிரி. ஒரே வருடத்தில் பிறந்தவர்கள் வேற நீங்க. சரியா, நிறைவு பாடலா என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: இறுதி பாடலா?
0: ஆமா,
1: ரோஜா மலரி ராஜகுமாரி. ஆசிரியர்களுக்காக?
0: ஆசிரியர்களுக்காக. கூலி ஆசிரியர்களுக்காக, அதாவது உங்கள் மகளோடு சேர்த்து? சரி, அவங்க பெயர் என்ன? ஆசிரியையோட பெயர்
1: மகேஸ்வரி.
0: மகேஸ்வரி ஆசிரியை அவர்களே வணக்கம். பக்கத்திலே தான் இருக்கீங்க நீங்க, ரொம்ப நேரமா நீங்க பேசுறது விளங்குது எனக்கு. அதனால உங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி. வணக்கம் வணக்கம். அவங்களே வந்துட்டாங்க. அப்ப இவங்க இருவருக்கும் அந்த பாடலை, நிறைவு பாடலாம் நம்ம ஒளிபரப்பிடலாம். ரொம்ப நன்றிமா.
1: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அன்பிற்குரிய நேயர்களே, யர்மக் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணம் அது. ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் காயமுற்று வீழ்ந்து கிடக்கிறார்கள். அப்போது காயமுற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக படையில் பங்கெடுத்த தோழர்கள் தண்ணீர் பையோடு வருகிறார்கள். தூரத்திலே பார்க்கிறாங்க ஒரு முனக்கல் சத்தம். அங்கே பார்த்தால் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற தோழர் கடுமையான தாகத்தோடு பார்க்கிறாங்க. தண்ணீர் பைய திறந்து அந்த ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு வாய்க்கு அருகே கொண்டு போகும்போது பக்கத்தில இருந்து ஒரு முனக்கல் சத்தம் கேட்கின்றது. தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஹாரிஸ் என்ற தோழர் என்ன செய்யறாரு, கை சைக்கினை காட்டி அந்த பக்கத்துல கேட்கிறாரு, அந்த தோழருக்கு தண்ணீரை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த தண்ணீர் பையோடு அந்த இரண்டாவது தோழர் பக்கம் போறாங்க. அங்கே இக்ரிமா இப்னு அபுஜஹல் என்று சொல்லக்கூடிய தோழர் கடுமையான தாகத்தோட பாக்குறாங்க. அவருடைய வாயில தண்ணீரை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்துல இன்னொரு சாபி அதே போல தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி அந்த மூன்றாவது சாபி இடத்துல போகும்போது அந்த மூன்றாவது சாபி ஷஹீதாயிடுறாங்க. அந்த தண்ணீர் கொடுத்தவர் என்ன செய்யறாரு, பரவாயில்ல இரண்டாவது கேட்டாரு அவருக்காவது கொண்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போறாங்க. அந்த சாபியும் இறந்து போயிடறாங்க. பரவாயில்ல முதலாவது கேட்டாங்களே அந்த தோழருக்காக தண்ணீர் கொடுப்போம் சொல்லி அங்கேயும் போய் பாக்குறாங்க, அந்த தோழரும் இறந்து விடுகின்றார்கள். ஆக இந்த பலத்த காயத்தோடு தகிக்கும் தாகத்தோடு மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் ஒவ்வொருவரின் உணர்வுமே தங்களின் உயிரை விட தன்னுடைய சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும், தான் உயிர் போகக்கூடிய நிலையிலும் கூட மற்றவர்களின் நலநிலையை அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் வந்து இந்த சஹாபாக்களுடைய விஷயத்திலே பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நாம் உதவி செய்வது என்பது இருக்கின்றதே ஈமானுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. உதவி என்பது ஒரு பொருளாக மட்டும் இருப்பதில்லை, உயிர் போகக்கூடிய நிலையிலும் கூட நாம் மற்றவர்களின் முன்னுரிமையை பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்று சுகவீனம் அடைந்தாலும் மற்ற உறுப்புகள் நமக்கு எந்த அளவுக்கு வேதனை தருகின்றது, அதுபோலதான் நமக்கு எப்படி ஒரு சிரமம் ஏற்படுகின்றது, அதே போன்ற மற்றவர்களின் நிலையை எண்ணி பார்த்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு நபருமே பிற நலம் நாடுபவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. நலம் நாடக்கூடிய செயல்கள் இந்தந்த செயல்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நன்மையான செயல் என்று இருக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நலம் என்னும் பட்டியலிலே பார்த்தோம் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை துணைவிகள், குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், இன்னும் ஊர் மக்கள் அனைவருமே இதற்குட்பட்டு வந்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே என்னென்ன ஊரிலே எந்தெந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட நம்முடைய நாட்டிலே இருந்து நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய உதவி அங்கே போய் சேருவதை நாம் பார்க்கின்றோம். இதுபோல நம்முடைய கூட பிறந்தவர்களை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதல்ல, ஆக உலகத்திலே வாழக்கூடிய எந்த இடத்திலே இருந்தாலும் சரி எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த நேரத்திலே என்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றதோ அந்த உதவிகளை செய்வதற்கு நாம் நிச்சயமாக மனதார முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு அடியான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவரின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவருடைய மறு உலக துன்பத்தை அல்லாஹ் உன்னை நீக்குகிறான் என்று சொன்னார்கள். யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்ய முன்வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஈர் உலகிலும் உதவி செய்கிறான் சொன்னாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளனின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரு உலகிலேயும் மறைக்கின்றான் சொன்னாங்க. தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரையிலே அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னார்கள். யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்தந்த உதவிகளை தகுந்த நேரத்திலே நன்மையின் அடிப்படையிலும் மனிதநேயத்தின் அடிப்படையிலும் செய்து வருவது ஒரு சிறந்த செயலாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். நாமும் என்றென்றும் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து நன்மைக்கு உதவி செய்து வருவோம், உண்மையின் பக்கம் இருப்போம். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் உண்மையாளர்களாகவும் தேவையுடையவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் ஆக்கி அருள்வாயாக.
1: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
4: இளமை, புதுமை, இனிமை.
0: ஆக இன்றைய காற்றின் மொழி ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, நாளைய நாள் விடுமுறையெல்லாம் முடிந்து வேலை நாள் இல்லையா, எல்லாம் பார்த்து பத்திரமா வேலைக்கு போங்க. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

வணக்கம், நான் கார்த்திக் சாம்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா?

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்ட ஜெய்ப.
1: இருமீங்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டி மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசூன்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேதும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார். அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெயின் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: மடானி உங்களுக்காக நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

நீ நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

நிகழ்ந்திருந்து ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்களை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் வளர்ச்சி வானுயர்ந்த கட்டடங்களில் மட்டுமன்று, மாறாக நாட்டு மக்களின் தனித்துவமான கலை, பண்பாடு, சமூக தொடர்பாலும் உந்தப்பட வேண்டுமென வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காக்கோமேங் வலியுறுத்தியுள்ளார். நகரங்களை வெறும் வசிப்பிடங்களாக மட்டுமல்லாமல் ஒற்றுமை, பண்பாடு ஆகியவற்றை பறைசாட்டும் தளமாகவும் மேம்படுத்த வேண்டுமென அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தலைநகரில் உள்ள லெம்பா கியாரா பூங்காவின் 6.5 மில்லியன் டிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹேனாயோ தெரிவித்துள்ளார். தேசிய நில வடிவமைப்பு துறை JLN, வடிகால் நீர்ப்பாசன துறை JPS ஆகியவை அந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார். பினாங்கு புக்கின் மிர்தாஜாமில் நேற்று காவல்துறையினர் மேற்கொண்ட 3 சோதனைகளின் வழி பன்னாட்டு மோசடி முறியடிக்கப்பட்டதோடு 32 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்மாநில காவல்துறை தலைவர் டத்து அசிசி இஸ்மாயில் இவ்வாறு தெரிவித்தார். இந்தோனேசியா செம்மனை தொழில்துறையில் திறன்மிக்க மனிதவளத்தை மேம்படுத்த உதவும் வகையில் இவ்வாண்டு 5,000 கல்வி உபகார சம்பளத்தை வழங்கும் என தோட்ட நிதி மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. இது 2016 இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து வழங்கப்படும் மிகப்பெரிய ஒதுக்கீடாகும் என அதன் அதிகாரி முகமது அல்பான்ஷா தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் ஜெரட் கெஷ்னருடன் தொடர்புடையதாக கூறப்படும் கடலோர சுற்றுலா வளாகத்திற்கு எதிராக 1,000,000 அல்பேனியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தில் அவ்வட்டாரத்தில் மக்கள் வசிக்காத சசான் தீவிலும் தெற்கில் உள்ள சுவர்னெக் நகரில் அமைந்துள்ள ஜோசா நர்தாவின் பாதுகாக்கப்பட்ட கடலோர பகுதியிலும் தங்கும் விடுதி வளாகங்களை கட்டுவது அடங்கும். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் இபோலா தொற்று பரவியுள்ள நிலையில் அப்போட்டியின் போது எடுக்கப்படும் சுகாதாரம் தொடர்பான எந்த ஒரு முடிவிற்கும் அந்நாட்டு அணி மதிப்பளிக்கும் என தலைமை பயிற்றுநர் செபாஸ்டியன் டெபாஸ்ரே தெரிவித்துள்ளார். இதனிடையே ஃபீஃபா விதித்துள்ள மருத்துவ கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன் ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

0: நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.
1: சதகல்லாஹுல் அஸீம்.

அன்பான நேயர்களே, உலக வழக்கில் மனிதனை சிறந்தவன் என்றும் சிறப்பற்றவன் என்றும் பிரித்துணர்கின்ற ஒரு அளவுகோலாக உள்ளத்தை சொல்லலாம். உள்ளமே மனிதனை இயக்குகிறது என்று ஞானிகள் கூறுகின்றார்கள். அப்படியானால் உள்ளத்தின் உயர்வு தாழ்வே மனிதனை சிறப்பு பெற்றவனாக திகழ வைக்கிறது. உள்ளம் உயர்வு பெறவில்லையானால் மனிதனை மனிதன் என்று நாம் சொல்வதற்கு தயங்குகின்றோம். எனவே மனிதன் உயர்வு பெற வேண்டுமானால் உள்ளம் உயர்வு பெற வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாக புலப்படுகிறது. உள்ளம் எப்படி உயர்வு பெறும், அதற்கு வழி என்ன என்று நாம் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை ஒன்றுதான் சீர்கேட்டினை நீக்க பேருதவி புரிகிறது. எந்த ஒரு பிரச்சினைக்கும் நற்சிந்தனை மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. நற்சிந்தனையால் தெளிவு பிறக்க வழி உண்டாகிறது. மனிதன் முதலில் உள்ளம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளம் உடலை இயக்குகிறதா, இல்லை உடல் உள்ளத்தை இயக்குகிறதா? உடல் என்று ஒன்று தோற்றம் பெற உயிர் தேவையா, அல்லது உயிர் என்று ஒன்று உண்டு என்பதை நிரூபித்து காட்ட உடல் தேவையா? இப்படி நாம் சிந்தித்துமேயானால் நிச்சயம் தெளிவு ஏற்பட்டே தீரும்.

நேரிலே, ஐம்புலன்களை கொண்ட இந்த உடல் இயங்குவதற்கு உயிர் தேவைப்படுவதைப் போல் இந்த உடலுக்குள் மறைந்திருக்கும் உள்ளம் இயக்கம் பெறுவதற்கும் ஆற்றல் பெற்று அது தன் வேலையை ஒழுங்காக செய்வதற்கும் உயிர் தேவைப்படுகிறது. அந்த உன்னதமான ஒப்பற்ற உயிர் எது, அதாவது உள்ளத்தின் உயிர் எது என்று நாம் நமக்குள்ளேயே வினா எழுப்பி பார்த்துமேயானால் நிச்சயமாக விடை கிடைக்காமல் போகாது. எனவே நாம் உள்ளத்திற்கும் உயிர் கொடுக்க வேண்டும். உள்ளம் உயிர் பெற்று இயங்கினால்தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு செல்லும். இன்றைய மனிதன் அவன் எந்த தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனின் உள்ளம் ஆற்றல் பெற்ற உயர்நிலையை பார்க்க முடியவில்லை. உள்ளத்தில் உருவாகும் உயர்வான உணர்வுகளால் அமைகின்ற வாழ்வும் புறத்தால் உண்டாகின்ற வேத உணர்ச்சியால் அமைகின்ற வாழ்வும் நமக்கு புரியதான் செய்கின்றது. ஆனால் உயர்வான உள்ள உணர்வுகளால் மிளிர்கின்ற வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக, மனித பண்புகள் பொதிந்த ஒரு சிறப்புக்குரிய வாழ்க்கையாக, அனைவரும் பின்பற்றி போற்றி புகழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்து அழகு பெற்று திகழ்கிறது. உள்ளம் ஒப்புயர்வு பெற்று இயங்குமேயானால் மனித வாழ்வு ஒரு தரமான அந்தஸ்துக்குரியதாக அமைந்து அகில வாழ் மனிதர்களால் மதிக்கப்படுகிறது. மனித வாழ்வில் உயர்வு என்கிற உன்னதமான இடம் கிட்டுவதற்கு உள்ளம் சிறப்புற்றிருக்க வேண்டும். மனிதனுக்கு மகிமை கண்ணியம் என்கிற பண்புகள் உள்ளத்தின் உயர்வினால் கிட்டுகின்றன என்பது மறுப்பதற்கு எவரும் துணிய மாட்டார்கள். என்றாலும் நாம் இங்கு எழுப்புகின்ற வினா, உள்ளம் உயர்வு பெறுவது எப்படி, அதற்கு எது தேவை, அதை அடைகின்ற பணியில் நம்மை ஆழ்த்த வேண்டும். உள்ளம் அதன் வேலையை ஒழுங்கு பெறச் செய்ய வேண்டுமானால் அது தனி ஆற்றல் பெற வேண்டும்.

நேரிலே இந்த உடல் இயக்கம் பெறுவதற்கு உயிர் தேவைப்படுகிறது. அதே போல் இந்த உள்ளம் இயங்குவதற்கும் உயிர் தேவைப்படுகிறது. உள்ளத்தை இயக்குகின்ற உயிர் எது? அது குறித்து நாம் ஆராய்கின்ற போது பொருத்தமான கருத்தொன்று நமது சிந்தனைக்கு வருகிறது. பேரறிஞர் ஒருவர் உள்ளத்தின் உயிர் என்பதற்கு விளக்கம் கூறுகிறார். நோயாளி ஒருவனுக்கு உணவோ தண்ணீரோ மருந்தோ கொடுக்காதிருந்தால் அவன் இறந்துவிட வாய்ப்பு ஏற்படுகிறது. மனித உடலை போன்றதுதான் அவனின் உள்ளமும். அதற்கு தொடர்ந்து அறிவினும் உணவு கிடைக்க வேண்டும். இல்லையேல் அது வெகு விரைவில் தனது ஆற்றல்களை எல்லாம் இழந்துவிடும். எனவே மனிதன் உயர்வுக்கும் சிறப்புக்கும் அவன் அடைந்திருக்கும் அடையும் அறிவே காரணமாக அமைந்து விடுகிறது. மனிதனின் உள்ளத்தில்தான் ஞான ஊற்று தோன்றுகிறது. அறிவு ஞானம் எனும் அந்த பானத்தை மனித உள்ளம் என்றென்றும் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் உள்ளம் நோயுற்று தஞ்ஞான ஆற்றலை இழந்துவிடும். அறிஞர் பெருமகனார் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மைந்தருக்கு மிக அழகிய முறையில் அறிவுரை வழங்கினார்கள். இப்படி: என் அன்பிற்கினிய அருமை மகனே, அறிஞர்களுடன் நெருங்கி பழகு. ஏனெனின் அவர்களிடம் அறிவு ஞானம் இருக்கிறது. அது உன் உள்ளத்தில் புத்துணர்வை புகுத்திவிடும். இவற்றிலிருந்து நமக்கு தெளிவாகிறது, உள்ளத்திற்கு அறிவு ஞானம் எனும் உயிர் தேவை. அறிவு ஞானம் பெற்ற உள்ளமே மனிதனை உயர்த்தி உன்னதமான ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்கிறது. உள்ளத்தை ஆற்றலுடையதாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகம் அதிகம் அறிவு பெற அருள்மறை குர்ஆன், அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள், அறிஞர் பெருமக்களின் நூல்கள், வரலாறுகள் முதலியவற்றை படித்து செவிமடுத்து சிந்தித்து அறிவு ஞானம் பெற வேண்டும். கடமைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் பணத்தை விட அறிவு ஞானமே சிறந்தது என்று அலீர் அலி அல்லாஹு அன்ஹு கூறியிருப்பதை நாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். எனவே நாம் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். உள்ளத்தின் உயிராகிய அறிவை என்றென்றும் நாம் பெற்றுத் தேர வேண்டும். உள்ளத்தை என்றும் எப்போதும் ஒளிமயமாக வைத்துக் கொள்ள நாம் முயல்வோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசிய மலர்ந்தாச்சு, வணக்கம் மின்னல், வணக்கம் திரேசா,
1: வணக்கம் மோகன். நலமா?
0: ரொம்ப ரொம்ப நலம், மகிழ்ச்சியா இருக்கு. விடுமுறைலாம் முடிஞ்சு திரும்பி வேலைக்கு வந்த ஒரு சூழல் பல பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல.
1: ஆமா, இன்னும் சிலர் வந்து மோகன், அவங்க இன்றைக்குதான் இந்த விடுமுறையை எடுக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு சொல்லும் போது இந்த தொடர் விடுமுறை தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை அப்படியே புத்துணர்ச்சி ஆக்குதுன்னு பாக்க முடியுது.
0: ஒருவேளை இந்த வாரம் முழுக்க அப்படிதான் இருக்குமோ?
1: அப்படிதான் இருக்கு. ஏன்னா தலைநகர்ல இன்னமும் காலியா தான் இருக்கு. சாலைகள்லாம் ஏக்கமா பாக்குது, திரும்பி எப்ப திரும்பி எல்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லி.
0: சரி, 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜூன் மாதம் பிறந்த இன்றைக்கு 3வது நாள் நம்ம இருக்கும். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 20ஆம் நாள் 2026, ஜூன் 3 புதன்கிழமை இன்று.
1: ஆமா, 6ல பாதி 3 இருக்கு. அந்த மாதிரி பாருங்க, உங்க வாழ்க்கையில
0: திருமால் போற்றி பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

ஏறக்குறைய ஒரு 30 வினாடி வந்து நம்ம அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி 4-5 செட் வரைக்கும் நம்ம இதை செய்யணும். இதை நம்ம செய்ய செய்ய நம்மளோட கால்களோட தசைகள் வந்துட்டு ரொம்ப பலப்படுத்தும், அதே சமயத்துல உடம்பு வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஸோ இதை நீங்க எவ்ரிடே நீங்க செய்ய செய்ய கண்டிப்பா அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஒர்க் அவுட்ல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

தோத்தாலும் ஜெயிச்சாலும்

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

0: வணக்கம். இந்நிலையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
1: சரி மோகன், மக்கள் ஓசை பக்கம் வந்த செய்திகளை பார்க்கலாம். ஜோஹர் சட்டமன்ற கலைப்பு தேர்தல் தேதிகளை அறிவிக்க தேர்தல் ஆணையம் வந்து அவசர கூட்டம் ஒன்றை நடத்தவிருக்கின்றது. இதை பற்றிய செய்திதான். ஜோஹர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து 16வது ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய தேதிகளை விவாதிப்பதற்கான சிறப்பு கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என மலேசிய தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு செய்திருக்கின்றது. ஜோஹர் மந்திரி பசா டத்தோ இது வந்து ஜூன் 1 தேதி மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்ததை தொடர்ந்துதான் தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹாரூன் நேற்று கோலாலம்பூரில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்.
0: மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம். நார்வே நாட்டுடனான ஏவுகணை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இத்தாலி, ஜப்பான், பிரான்ஸ், துருக்கி மற்றும் தென்கொரிய நாடுகளோடு இது தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ள மலேசியா ஆராய்ந்து வருவதாக தற்காப்பு அமைச்சர் காலித் நூர்டின் அவர்கள் இதுபற்றி விவரங்கள் வந்து வழங்கியிருக்காரு.
1: மற்றொரு செய்தி, பஹாங் மாநிலத்தில்

0: அதிகரிக்கும் டெங்கி பாதிப்பு. ஒரே வாரத்தில் 19 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த டெங்கி அப்படின்னாலே ஏடிஸ் கொசுக்கள் நமக்கு தெரியும். இந்த நீர் தேக்கம் அதிகம் உள்ள இடங்கள் குறிப்பாக மழை காலங்களில் இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டும் பாதுகாப்பா இருக்கும் மோகன்.
1: ஆமா. அடுத்து மற்றும் ஒரு செய்தி, மலேசியாவில் செயல்படக்கூடிய அனைத்து சமூக ஊடக தளங்களும் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற முக்கியமான ஒரு நினைவுறுத்தல வந்து தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபசில் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ கண்காணிப்பு நடவடிக்கைகளை இன்னும் அரசாங்கம் வந்து துரிதப்படுத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கு, அதனால அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர்கள் நினைவுபடுத்திருக்காங்க.
0: குறிப்பாக இந்த ஒரு சட்டத்திட்டத்தை வந்து பொதுமக்கள் வந்து வரவேற்கிறாங்க. 16 வயதுக்குட்பட்டவர்களுடைய அந்த மனநல ஆரோக்கியம் வந்து இது வாயிலாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு மாதம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க மோகன். ஒருவேளை உங்க வீட்டுல 16 வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு கணக்கு இருக்குன்னா அவங்களோட புகைப்படங்கள் காணொலிகளை நீங்க இப்போ கொஞ்சம் அந்த டேட்டாலாம் சொல்லுவாங்களா அதை நீங்க சேவ் பண்ணி வைத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்காது.
1: சரி, 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய இது போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் இன்னல்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டுக்கு ரெண்டு மரவெட்டிகள் போனாங்க. நாள் முழுவதும் மரம் வெட்டிட்டு மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க. அப்போது ஒருத்தக்கிட்ட மட்டும் அதிகமான விறகு இருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப சோர்வாகவும் தெரியல. இன்னொருத்த அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். நம்ம மாதிரியே தானே அவனும் வேலை பார்த்தான், அப்போ அவனால மட்டும் எப்படி இவ்வளவு விறகு வெட்ட முடிஞ்சது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவனிடம் போய் கேட்டான், நீ எப்படி இவ்வளவு மரம் வெட்டின? நீ இடையில ஓய்வெடுக்காம வேலை பார்த்தியா? அதற்கு அவன் சிரித்து கொண்டே, இல்ல, நான் இடையில ஓய்வெடுத்துட்டு தான் வேலை பார்த்தேன் என்று சொன்னான். இதை கேட்ட அவன் நண்பன், சரி, நாளைக்கு நானும் அப்படியே செய்யறேன் என்று நினைத்தான். மறுநாள் அவனும் இடையில ஓய்வெடுத்துட்டு மரம் வெட்டினான். ஆனாலும் அவனால நண்பன் அளவுக்கு விறகு சேர்க்க முடியவில்லை. அதனால் அடுத்த நாள் அவன் தன் நண்பனை கவனிக்க முடிவு செய்தான். ஒரு இடத்தில் ஒளிந்து நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தான். நண்பன் அரை மணி நேரம் மரம் வெட்டிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். ஆனால் அவன் சும்மா ஓய்வெடுக்கவில்லை. அந்த நேரத்தில் தன் கோடாரியை நன்றாக தீட்டிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. வாழ்க்கையில் சில முயற்சிகள் தோல்வியில் முடிவது உழைப்பு குறைந்ததினால் அல்ல, சரியான திட்டம் இல்லாததினால்தான். மரவெட்டி கோடாரியை தீட்டினது போல நாமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான திட்டம் இருந்தால் கஷ்டமான வேலையும் சுலபமாக மாறிவிடும். உழைப்பு முக்கியம்தான், ஆனால் புத்தியுடன் செய்யும் உழைப்பு தான் வெற்றியை சீக்கிரமாக கொண்டு வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம் இன்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சம்பவம் ஒண்ணு சொல்லுவாங்களா தெரியுமா, அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அது நம்ம பக்கம் தான் கேரளா தான் நடந்திருக்கு பாருங்க.
1: தரமா நடந்திருக்கு. என்ன கதை சொல்லுங்க கேப்போம்.
0: என்னன்னா, இப்போதான் திருமண காலங்களா இருக்கு, நிறைய திருமணம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து திருமணத்துக்கு போயிருக்காங்க, வாகனத்தை வெளியே மண்டபத்துக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க. திடீர்னு வந்து அங்க பொதுவா அந்த டிஜே இருப்பாங்கல்ல, நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடையூறா இருந்துச்சு அப்படின்னா வாகனத்தை எடுங்க, தள்ளி வைங்க, பாருங்க. அதே மாதிரி அந்த டிஜே என்ன பண்ணிருக்காருன்னா, சொல்லியிருக்காரு, இந்த எண்கள் கொண்ட வாகன உரிமையாளரே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்னு இருக்கு, உங்க வாகனத்துக்குள்ள பாம்பு பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து உண்மைக்குமே அந்த வாகனத்துல வெளியே கொஞ்ச நேரத்துல வந்து பாம்பு வந்து புகுந்திருக்கு.
1: இதுல என்ன மோகன், மணமகன் மணமகளை வாழ்த்தலாம்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு ஓரத்துல வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அந்த வாகனத்தோட எண்ணெய் வந்து அவர் அறிவிக்கும் போது, சரி நம்ம யாரையோ வந்து நம்ம வாகனம் மறைக்கிறது போலன்னு நினைச்சு முடிக்க கட்டியும் பாம்பு இருக்குன்னு சொன்ன எப்படி மோகன் இருக்கும்.
0: ஆனா சாதாரணமால ரொம்ப பெரிய பாம்பா தான் இருக்கு, அதனால அந்த மனசு என்ன சொல்லிருக்கோன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அந்த சூழலை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் பாருங்க, டக்குன்னு கொஞ்ச நேரம் தான் வச்சுட்டு போறதுக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
1: இதனால ஊர் மக்களுக்கு நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, பருவநிலை மாற்றம் காலகட்டத்துல எல்லாருமே இருக்கிற இருப்பிடங்கள்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஒதுங்கிறதுக்கு ஒருவேளை அவருடைய வாகனம் நல்லா குழு குழுன்னு இருந்திருக்குமோ
0: தெரியலையே. எனக்கு என்ன டக்குனு எப்படி வாய்ப்பு இருக்கு, கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லலாம்.
1: ரொம்ப நாளா அந்த பாம்போட பார்வையில அந்த உரிமையாளர் கண்ணில் தென்பட்டு இருக்காரு போல. சரி வாகனம் நிக்குது, நம்ம ஏறிடுவோம்னு ஏறியாச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல நகைச்சு ஒரு புறம் இருந்தாலும் மோகன், நம்ம வாகனத்தை மீண்டும் ஏறும் போது உள்ளுக்கு நம்ம விட யாராச்சும் அலையாத விருந்தாளி இருக்காங்களான்னு பாத்துட்டு தான் ஏறணும்.
0: ஏன்னா வெப்ப காலம் அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்து, அதனால கொஞ்சம் வாகனத்துக்குள்ள போகிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திட்டு சரி பார்த்துட்டு நீங்க போங்க.
1: நான் நினைக்கிறேன் அநேகமா இதுக்கு பிறகு மோகன் எல்லாருமே அறிவு வரும்போது நம்ம வாகனத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க போறாங்க.
0: ஆமா, ஆள் இருந்தா பரவாயில்ல, வேற ஏதோ. சரி, தனுஷ் பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம். இது வணக்கம் மின்னல்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தம் நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: நகரங்கள் ஒற்றுமை பண்பாட்டை பறைசாற்றும் தளமாக மேம்படுத்தப்பட வேண்டும். சிம்பாங்குரங்கம் கோர விபத்து, விசாரணையை விரைவுபடுத்த வலியுறுத்தல். பத்துப்பூத்தே மலை தேடல் பணி மேலதிக முன்னெடுப்பு குறித்து இன்று கலந்தாய்வு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் வளர்ச்சி வானுயர்ந்த கட்டடங்களில் மட்டுமன்று, மாறாக நாட்டு மக்களின் தனித்துவமான கலை பண்பாடு சமூக தொடர்பாலும் உந்தப்பட வேண்டுமென வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காகோமெங் வலியுறுத்தியுள்ளார். பொது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் வசதிகளை தரம் உயர்த்துவதற்கும் மலிவு விலை வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் அரசாங்கம் பல முனைப்புகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் நகரத்தின் வளர்ச்சி என்பது மக்களின் வளப்பமான வாழ்வில் உள்ளதாக அவர் விளக்கினார். நகரங்களை வெறும் வசிப்பிடங்களாக மட்டுமல்லாமல் ஒற்றுமை பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் தளமாகவும் மேம்படுத்த வேண்டுமென அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜோஹோர் சிம்பாங் ரங்காமில் 5 உயிர்களை பறித்த சாலை விபத்திற்கு வித்திட்ட ஓட்டுநர் மீது உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாங் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் கூடிய விரைவில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் விசாரணை விரைவுபடுத்தப்பட வேண்டுமென அவர் கூறினார். சாலை பாதுகாப்பு அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். குளுவாங் ரங்காம் சிம்பாங் ரங்காம் சாலையின் 27வது கிலோமீட்டரில் 5 வாகனங்களை உட்படுத்திய அந்த கோர விபத்து நிகழ்ந்தது. இதனிடையே சிம்பாங் ரங்காம் சாலை விபத்தில் காயமுற்ற இருவர் இம்மாதம் முதல் நாள் தொடங்கி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் பயனை அனுபவிக்கும் முதல் பயனர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 43 வயது உஸ்னிசாம் இஷாமுடின், 22 வயது முகமது அமிரோல் அசீம் மிஸ்னூன் ஆகியிருவர் சமூக பாதுகாப்பு அமைப்பு பிரிகேசோவின் கீழ் தகுந்த உதவிகளை பெறுவர். 1969ஆம் ஆண்டு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள லிண்டோங் டோப்ளோம்பாஜாம் திட்டம் வேலை நேரம் தவிர விபத்துகள் உட்பட வேலை காலம் முழுவதும் விரிவான பாதுகாப்பை வழங்குகிறது. தலைநகரில் உள்ள லெம்பா கியாரா பூங்காவின் 6.5 மில்லியன் டிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். தேசிய நில வடிவமைப்பு துறை JLN, வடிகால் நீர்ப்பாசனத்துறை JPS ஆகியவை அந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார். அந்த பொழுதுபோக்கு பூங்காவின் வடிகால் அமைப்பு மின் வசதிகளை சீரமைக்க அந்த ஒதுக்கீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளை புக்கிட் கியாரா கூட்டரசு பூங்கா பகுதிக்குள் அமைந்துள்ள அந்த பூங்கா கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL மேற்பார்வையின் கீழ் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அது JLN கீழ் பராமரிக்கப்படுகிறது என்றார் அவர். கடந்த மாதம் 24ஆம் நாள் பேரா பத்துபூத்தே மலைப்பகுதியில் காணாமல் போன 49 வயது ஜஸ்லிண்டா சலுடினை தேடி மீட்கும் படையின் தற்போதைய நிலை குறித்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் கலந்தாய்வு செய்யப்படும். தாப்பா காவல்துறை தலைமையகத்தில் அந்த கலந்தாய்வு மேற்கொள்ளப்படும் என சமரோஜி நூர் அஹமத் தெரிவித்துள்ளார். 10 நாட்களாக தொடரும் மீட்பு பணியை தொடர்ந்து அவர் இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் அடுத்த கட்ட முனைப்பு குறித்து கலந்துரையாட அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இதனிடையே பஹாங் போஸ் தித்தோமைச் சேர்ந்த பூர்வ குடியினர் தேடல் நடவடிக்கை உதவ முன்வந்துள்ளனர். பினாங்கு புக்கின் மிர்தாஜாமில் நேற்று காவல்துறையினர் மேற்கொண்ட 3 சோதனைகளின் வழி பன்னாட்டு மோசடி முறியடிக்கப்பட்டதோடு 32 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்மாநில காவல்துறை தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை மேற்கொண்ட அந்த சோதனைகளில் 123,000 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டாத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியா சீனா தைவானை குறிவைத்து மேற்கொள்ளப்படவிருந்த மோசடி முறியடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் சீனாவைச் சேர்ந்த ஆடவர் என்பர் ஒரு பெண் உட்பட 10 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தேசிய ஒற்றுமையின் அடித்தளமாக தேசிய கோட்பாடு ருக்குநகரா விளங்குவதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக அரசியல் சமூகவியல் விரிவுரையாளர் பேராசிரியர் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அதனை சிறந்த வழிகாட்டியாக கொள்ள வேண்டுமெனும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அறிவுறுத்தலை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் ருக்குநகராவின் பொருளை உயர்ந்து செயல்பட வேண்டும் என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியா செம்பனை தொழில்துறையில் திறன்மிக்க மனித வளத்தை மேம்படுத்த உதவும் வகையில் இவ்வாண்டு 5,000 கல்வி உபகார சம்பளத்தை வழங்கும் என்று தோட்ட நிதி மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பால் இந்த முனைப்பு முன்னெடுக்கப்படும் நிலையில் இது 2016 இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து வழங்கப்படும் மிகப்பெரிய ஒதுக்கீடாகும் என அதன் அதிகாரி முகமது அல்பான்ஷா தெரிவித்தார். இத்திட்டம் வேளாண் அமைச்சுடனும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு நிதி உதவியை அளித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் இபோலா தொற்று பரவி வரும் நிலையில் உலகளாவிய தடுப்பூசி அமைப்பான காவியுடன் வாஷிங்டன் மீண்டும் பேச்சு நடத்தும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். காவி வளரும் நாடுகள் முக்கிய நோய்களுக்கான தடுப்பூசிகளை மலிவு விலையில் பெறுவதற்கு உதவும் வகையில் அரசாங்க தனியார் நன்கொடையாளர்களை ஒன்றிணைக்கிறது. கடந்த ஆண்டு தடுப்பூசிகள் மீது சந்தேகம் கொண்ட சுகாதார அமைச்சர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் பாதுகாப்பு குறித்த கவலை இருப்பதாக எந்த சான்றுகளும் இல்லாமல் கூறியதைத் தொடர்ந்து அமெரிக்கா 1.58 பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதி ஆதரவை மீட்டுக்கொண்டது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்தொல்லா அலி கமினியின் இறுதிச் சடங்குகள் தெஹ்ரான், கோ, மஷ்ஹட் ஆகிய இடங்களில் நடைபெறும் என்று தெஹ்ரான் சமூக பண்பாட்டு விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது அமின் ஜாடே குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு நெருக்கமானவர்களின் விருப்பம் பரிந்துரைகளுக்கு இணங்க நாட்டின் வடகிழக்கில் அமைந்துள்ள மஷா நகரில் இமாம் ரிசா நினைவிடத்தில் கமினின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் ஜெரட் கெஷ்னருடன் தொடர்புடையதாக கூறப்படும் கடலோர சுற்றுலா வளாகத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான அல்பேனியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தில் அவ்வட்டாரத்தில் மக்கள் வசிக்காத சாசான் தீவிலும் தெற்கில் உள்ள ஸ்வர்னக் நகரில் அமைந்துள்ள ஜோசா நர்தாவின் பாதுகாக்கப்பட்ட கடலோர பகுதியிலும் தங்கு விடுதி வளாகங்களை கட்டுவதும் அடங்கும். திட்டத்தை ரத்து செய், அல்பேனியா விற்பனைக்கு அல்ல என்று முழக்கமிட்டும் பதாகைகளை ஏந்தியும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஊழல் குறித்த கவலை எழுப்பியுள்ள இந்த சுற்றுலா விடுதி திட்டத்தை அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரினர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. கொங்கோவில் இபோலா தொற்று பரவியுள்ள நிலையில் அப்போட்டியின் போது எடுக்கப்படும் சுகாதாரம் தொடர்பான எந்தவொரு முடிவுக்கும் அந்நாட்டு அணி மதிப்பளிக்கும் என்று தலைமை பயிற்றுநர் செபஸ்டியன் டெபாஸ்ரே தெரிவித்துள்ளார். இதனிடையே ஃபீஃபா விதித்துள்ள மருத்துவ கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர் அணியினர் ஐரோப்பிய நாடுகளில் தங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கொங்கோ அணியினர் இபோலா தொடர்பான அமெரிக்க நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்துள்ளதாகவும் இதன் மூலம் அக்குழு போட்டியில் பங்கேற்க வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஃபிஃபா தெரிவித்திருந்தது. நகரங்கள் ஒற்றுமை பண்பாட்டை பறைசாட்டும் தளமாக மேம்படுத்தப்பட வேண்டும். சிம்பாங் ரங்காம் கோர விபத்து, விசாரணையை விரைவுபடுத்த வலியுறுத்தல். பத்துபூத்தே மலை தேடல் பணி, மேலதிக முன்னெடுப்பு குறித்து இன்று கலந்தாய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
4: 2014 ஆண்டு இன்றைய நாளில் பேரா மாநில கார்பந்து அணி 12 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. மலேசிய விளையாட்டுப் போட்டி சுக்மா வெற்றியாளரானது. பெர்லிஸ் கங்கார் துவங்கு சைட் புத்ரா அரங்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தி பாஸ் கௌரஸ் என்றழைக்கப்படும் பேரா அணி ஜோஹோர் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. போட்டி தொடங்கிய 7வது நிமிடத்தில் முகமது சஹ்ரில் ஃபிக்ரி முகமது ஃபவுசி அடித்த கோலின் மூலம் பேரா அணி முன்னிலை பெற்றது. தொடர்ந்து 17வது நிமிடத்தில் கைருல் அஷ்ரப் சாஹிசா 2வது கோலை புகுத்தி அணியின் நிலையை வலுப்படுத்தினார். 2ம் பாதியில் இரு அணிகளும் சமநிலையுடன் விளையாடி வாய்ப்புகளை தேடின. 72வது நிமிடத்தில் ஜோஹோருக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை ஷஃபிக் சஹாருடன் வெற்றிகரமாக கோலாக்கி முதல் கோலை பெற்றுத்தந்தார். ஜோஹோர் அணி முனைப்புக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்திய வேளையில் 88வது நிமிடத்தில் முகமது ஷாரில் ஃபிக்ரி முகமது ஃபவுசி தனது 2வது கோலை அடித்து பேரா அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் பேரா அணி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுக்மா கார்பந்து பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வடக்கு மின்னலில் இன்றைக்கு மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, தொடக்கத்திலேயே நம்ம சொல்லிருந்தோம், இந்த நீண்ட விடுமுறையில இருக்கிறப்ப அது ஒரு குதூகல கொண்டாட்டம். எப்ப இருக்கும்னா, இந்த பயணம் செய்யறாங்களா மோகன்,
0: ஆமா
1: அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த நெடுந்தூர பயணம். ஆஹா, அவ்வளவு அழகா இருக்கும்.
0: சுவாரஸ்யமா இருக்கும்ன்றீங்க,
1: அது வந்து ரசிச்சுக்கிட்டே போறவங்களுக்கு.
0: ஏன்னா 2-3 மணி நேரம் ஆகிற சில பயணம்லாம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்னு ஆகுது. இதுல என்ன அப்படின்னா, நீண்ட தூர பயணம் இதெல்லாம் தெரிஞ்சோம், நிறைய பேர் வந்து இல்லங்க இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி பயணத்தை தொடங்கிறாங்க.
1: ஆமா, இன்றைக்கு நாங்க உங்ககிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா, இந்த பயணம்னு சொல்றப்ப உங்களோட முகத்துல வந்து சுவாரஸ்யம் அப்படின்னு கேக்குறதே தெரியுது.
0: ஆமா,
1: உங்க வீட்டுல வந்துட்டு நீங்க தான், எல்லா வீட்லயும் ஒரு பலிகடா இருப்பாங்க இல்லையா, அது நீங்க அப்படின்னு.
0: அதாவது வாகனத்தை ஓட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய கலை.
1: ஆமா,
0: எல்லாரும் அசந்து தூங்கிட்டு வருவாங்க, அப்ப கூட ஒருத்தர் வாகனத்தை ஓட்டுவார் இல்லையா.
1: ஆமா,
0: அந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு இல்ல திரேசா.
1: தீரா இசையில என்னன்னா மோகன், வழக்கமா வந்து ஆண்கள் உண்மையிலேயே ஆண்களுக்கு இந்த தருணத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது பெண்கள் வந்து எவ்வளவுதான் வந்து நல்ல கை தேர்ந்த வாகன ஓட்டுநர்களா இருந்தா கூட, இல்ல வேணா நீங்க ஓய்வெடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க சில தருணங்கள்ல. இல்ல நீ எல்லாம் பண்ண வேண்டாம், நாங்களே உங்களுக்கு உதவுறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நீண்ட தூர பயணத்துல நீங்க தான் வாகனம் ஓட்டுவீங்களா, இல்ல உங்களோட மனைவியா கணவரா இல்ல அப்பா அம்மா யார் வேணாலும் இருக்கும், யாரும் உண்மையிலேயே வாகனம் ஓட்டுவா?
0: ஆமா, நீங்க தான் அழைத்து சொல்ல போறீங்க. ஏன்னா அந்த அழைப்புல வந்தது வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா,
2: வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன்.
1: நல்ல சுவாரஸ்யமா இருக்கும்ல?
2: ஆமா, சந்தோஷமா இருக்கு.
1: ஏன் சொல்லுங்க, வழக்கமா நீங்க தான் வாகனம் ஓட்டுவீங்க, இன்று மனைவி ஓட்டுறதுனால
0: அப்படின்றதே சொல்ல போறீங்க. அழைத்து சொல்லுங்க, ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: இந்த மாதிரி நீண்ட தூர நெடுந்தூர பயணத்துல வாகனத்தை நீங்க ஓட்டுறீங்களா அல்லது மற்றவர் ஓட்டுறாங்க, யார் தாங்க உங்க வீட்டுல ஓட்டுறா?

0: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
1: இந்த விடுமுறை காலம் வந்துட்டாலே, ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஒரு லாங் ஹாலிடே, லாங் ஹாலிடே வந்துட்டாலே அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, நம்ம வந்து பலிகம்பம் பண்ணுவோம், நம்ம இல்ல ஒரு ஹாலிடே போகலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அப்ப பலிகம்பம் போனாலே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் பாய்க்கணும் வாகனத்துக்கு, அப்புறம் நம்ம டோல் கட்டணும், அப்புறம் அங்க போய் செலவுகள் இருக்கு. இல்ல ஹாலிடே போனாக்கா, ஏன்னா அந்த லாங் ஹாலிடே வந்துட்டாலே கண்டிப்பா வந்து மக்கள் வந்து நம்ம இங்க டிராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு வந்து முக்கியமா வந்து ஒரு பட்ஜெட் கண்டிப்பா நீங்க போட்டுருக்கணும். அப்ப நான் வந்து ஒரு ஹாலிடே போனேன், இல்லைன்னா வந்து பலிக்கம் போங்க ஏதாவது நான் போறேன், ஹோம் டவுன் நான் திருப்பி போவேன் அப்படின்னாக்கா இங்க ஒரு பட்ஜெட் கண்டிப்பா செஞ்சிருக்கணும். நான் இங்க போனாக்கா இவ்வளவுதான் செலவுகள் என்னால நான் வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா பட்ஜெட் நீங்க செய்யலனாக்கா, நீங்க வந்து டாம் டூம் செலவு பண்ணீங்கன்னாக்கா அப்ப மாச கடைசியில வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு, வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும். அப்ப இந்த செலவுகளுக்கும் நீங்க வந்து அந்த பட்ஜெட் நீங்க போடலனாக்கா அப்ப என்ன ஆகும், அப்ப நீங்க வந்து கடன் எடுக்கிற வாய்ப்புகள் வரும். அப்ப நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், இல்ல வேற இல்ல லோன் எடுக்கணும், லோன் எடுத்துதான் நீங்க வந்து மத்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த பட்ஜெட் நீங்க போடலனாக்கா அப்ப இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகள்லாம் வரும். அப்படி கண்டிப்பாக நீங்க வந்து இந்த விடுமுறை காலத்துல வந்து நீங்க ஒரு பட்ஜெட் போட்டுக்கங்க, பட்ஜெட் போட்டுங்க, இவ்வளவுதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படின்னு.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
1: விடுமுறை காலகட்டத்துல நெடுதூர பயணத்துல வாகனத்தை நீங்களா செலுத்துவீங்களா, அல்லது உங்களுடைய இன்னொரு பாதி கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தவங்க, இல்லைங்க பரவாயில்ல நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க நாங்க வாகனத்தை செலுத்துவோம்னு சொல்லுவாங்களா?
2: ஆமா, அந்த வாய்ப்பு உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கறாங்களா? ராஜே சொல்லுங்க, அந்த மாதிரி உங்க கணவர் வந்து வாகனத்தை ஓட்டுமா அப்படின்னு சொல்லுவாரா?
3: கொடுப்பாரு, ஆனா வந்து என்ன நேரத்துல ஓட்டுறதுனா மட்டும்தான் கொடுப்பாரு, ஏன்னா தூக்கம் வருதுன்ற.
1: ஆக இரவு நேரங்கள் உங்களுக்கு ஓய்வு, கணவருக்கு வேலை.
3: ஆமா, நான் நைட் ஷிப்ட் எடுத்துக்குவேன், ரெஸ்ட் பண்ணிக்குவேன். சோ டே டைம்னு ஆஃப்டர்நூன்ல அவர்தான் ஓட்டுவாரு.
2: நீங்க சொன்னீங்கல்ல இப்போ கணவர் வந்து உங்ககிட்ட அந்த வாய்ப்பு கொடுக்கற வாகனத்தை ஓட்டறேன்னு சும்மா சும்மா நச்சு நச்சு நான் சொல்லிக்கிட்டே இருப்பாரா? இத பண்ணாத, அத செய்யாத அப்படிலாம் சொல்லுவாரா?
3: ஆமா சொல்லுவாரு. வேகம் போற, ஏன் இந்த லைனுக்கு போறீங்க, எங்கிட்டு வாங்க, ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாரு. நான் பேசாம காடி ஓரமா நுப்பாட்டிடுவான்னு கூட
1: நீங்க சொல்லிருக்க வேண்டியது. பேச அதுக்கு பேச நீங்களே வாகனத்தை செலுத்துங்களேன், எதுக்குங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்களா?
3: அதுவும் நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கோம்.
2: என்னதான் பண்றது, எல்லாம் தாங்கிதான் நம்ம வாழ்க்கை நடத்துறதா இருக்கு.
3: ஆமா ஆமா, அதே அவர் ஓட்டுறப்ப நம்ம எதுவும் சொன்னோம்னா
1: கோவப்படுவாங்க.
3: நம்ம சரியாவே போனாலும் அவர் சொல்லுவாரு, இப்படி போற எப்படி போவாத அப்படின்னு.
1: ரஜேஷ் எதுவும் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாரோ?
3: இருக்கலாம், இவர் மட்டும் இல்ல, என் தம்பிங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சிக்னல் கரெக்டா போட்டு டர்ன் பண்ணாலும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க சிக்னலே போடாம டர்ன் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்றது,
2: என்னதான் செய்யறது? ராஜேஷ் வந்து எப்படி சொன்னாங்க, அவங்க அனுபவப்பட்டதை சொன்னாங்க, உங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்க.
1: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு சொல்லுங்க. உண்மையா என்ன தாங்க நடக்குது வீட்டுல?

0: இதுக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்.
1: அதாவது நீங்க நெடு தூரம் பயணத்துல கணவரா மனைவியா யாருங்க வாகனத்தை செலுத்துங்கன்னா என்னென்னமோ நடக்குது மோகன்.
0: ஆமா, அப்ப சாதாரணமா அப்போ பக்கத்துல போறது அப்படின்னாலும் சரி பரவாயில்ல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 10 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது இல்லையா, அந்த நேரத்துல கொஞ்சம் பகிர்ந்து வாகனத்தை ஓட்டுறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது தானே.
1: தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல, வாங்க கேக்கலாம்.
0: சித்ரா வந்திருக்காங்க, சொல்லுங்க உங்க வீட்டு கதையை கொஞ்சம் சொல்லுங்க.
2: என் கணவர் தான், எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவருதான்.
1: நீங்க?
2: நான் வந்து பக்கத்துல அரெஸ்ட் பண்ணுவேன்.
1: இல்ல, நீங்க வந்து தூங்குவீங்களா, பேச்சு கொடுத்துட்டு வருவீங்களா, இல்ல துணையா இருப்பீங்களா?
2: ஏன்னா என்னோட சொந்த ஊர் வந்து பந்தும் பகான். என்னோட சொந்த ஊருக்கு நான் போகும்போது அந்த இயற்கை, அந்த ஒரு சில்லுன்னு காலையில அந்த காற்று, இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு போவேன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஆனா கிளம்பும் போது பேசுவோம். என்னோட சொந்த ஊர் பார்டருக்கு வந்துட்டேன்னா அந்த இயற்கை தான். ஏன்னா அவர் அடிக்கடி கூட்டிட்டு போறது இல்லையா, விடுமுறைக்கு தானே கூட்டிட்டு போறாரு. அதனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னோட சொந்த ஊர். அந்த இயற்கை உங்களுக்கே தெரியும், அந்த புக்கெட்டிங்க இறங்கிட்டாலே அந்த சில்லனு காத்து, அந்த இயற்கை, அந்த பனி அப்படியே பதந்து வரும், எல்லாம் பார்க்க நமக்கு.
0: சரி, சொந்த ஊர் மட்டும் தானா இல்ல வேற எந்த ஊருக்கு போனாலும் இதே நிலைமை தானே கணவருக்கு?
1: என்ன
2: செய்யறது,

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: திலீபர்மன் கார்த்திக் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு வணக்கம் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. நான் உங்ககிட்ட தொடக்கத்திலே சொன்னதான மோகன், இது சுவாரஸ்யம் தான் அப்படின்னு. ஏன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லும் போது இயல்பிலேயே இந்த தன்னம்பிக்கை நம்பிக்கை இதுலதான் வந்து இருவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒண்ணு வந்துருது.
0: அதாவது இப்ப நம்ம சாதாரணமா தான் கேட்டோம், ஏன்னா விடுமுறையில எல்லாம் பயணம் போயிருப்பீங்க. எங்க போயிருப்பீங்க, பல மணி நேரம் ஆயிருக்கும், ஏதோ பகிர்ந்து ஓட்டுவீங்கன்னு தாங்க கேட்டோம்.
1: நீங்க எப்படி மோகன், என்ன நெடுந்தூர பயணம் நீங்க அடிக்கடி போகிறீங்க?
0: ஆமா,
1: உங்களுக்கு எது பிடிக்கும்?
0: நான் பகிர்ந்து ஓட்டுவேன். நம்மளே சொந்தமா எப்படி ஓடுவோம்?
1: அப்ப வீட்ல பெண்களுக்கு வாகனம் கொடுத்தா நீங்க நிம்மதியா தூங்குவீங்க?
0: நிம்மதியா தூங்குவேன், இதுல என்ன இருக்கு? சரி, அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு, ரூபன் வந்திருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சரி, எப்படி மனைவி கிட்ட வாகனத்தை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா?
2: கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் சார். நான் வாகனம் ஓட்டுறப்ப நான் முழிச்சிருப்பேன், அவங்களுக்கு வாகனம் கொடுத்தாச்சுங்களா, நானும் முழிச்சிருக்கணும்.
0: ஐயோ, இல்ல அவர் விழிப்பா இருக்காராம்.
1: நீங்க
0: பாதுகாப்பு கருதி அப்படி சொல்றீங்க, நன்றி சார்.
2: என்னோட பாதுகாப்பு கருதி அப்படி சொன்னேன் சார்.
1: தெரியுது தெரியுது, நல்ல நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் நீங்க இதை யோசிக்கணும். சரியா?
2: கண்டிப்பா.
0: ரூபன் வந்து அவர் வீட்டு நிலவரத்தை பத்தி தான் சொன்னாரு.
1: ஆமா, ஒருவேளை அவங்களுடைய மனைவி கொஞ்சம் வேகமா சாலையில நெடுஞ்சாலையில வாகனம் இல்லன்னா அவங்க வேகமா பயணம் செலவிடும் போல.
0: ஆமா, இல்ல அது அவங்க இது, ஆனா இவருக்கு கொஞ்சம் பதற்றமா வந்து போல. அப்படி
1: அது அவர் பேசும்போது உணர்வு முடியுது, இல்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் தொடர்ந்து நீங்க அழைத்து சொல்ல, உங்க வீட்டுல உண்மையா என்னங்க நடக்குது? ஒருவேளை உங்க கணவர் உங்களுக்கு வாகனம் கொடுக்கலாம்ல?

0: பொதுவாகவே இந்த மாதிரி விடுமுறை சமயத்துல நெடுதூர பயணம் இருக்கும். நீங்க எப்படி உங்க வாகனத்தை பகிர்ந்துக்குவீங்களா? நீங்க ஓட்டுங்க, நான் பா தூங்குறேன், நீங்க தூங்குங்க, நான் ஓட்டுறேன், இந்த மாதிரி இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: எப்படி ஒரு அண்ணுமா நீங்க சொன்னீங்க, வாகனத்தை ஓட்டுங்க, நான் தூங்குறேன். அந்த மாதிரி இருந்தா நீ பாதி நான் பாதி இருந்தா இந்த மாதிரி எதுவும் மனக்கசம் எல்லாம் ஏற்படாதுல்ல?
0: ஆஷா வந்திருக்காங்க, சொல்லுங்க ஆஷா, உங்க வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு?
2: இல்ல, என் வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஓட்டுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்கு காலையில ராத்திரி எந்த டைம் வந்தாலும் அவரு தான் ஓட்டுவாரு. ஆனா நான் கேட்டேன்னா கொடுப்பாரு, சம்டைம் கொடுத்தாருன்னா ஸ்டேரிங் பிடிக்கிறது தான் நானு. அவரு தான் கையெல்லாம் கையெல்லாம் வச்சு கூட காட்டுவாரு, இப்படி போ கையிலே ஓட்டிடுவாரு. ஆனா என்ன நான் சொல்ல வர்றேன்னா, காடின்னு சொன்னா பாய்ஸுக்கு மட்டும் இல்ல கேர்ள்ஸுக்கும் அது ரொம்ப சயாங்கான ஒரு விஷயம் தான். அதனால நாங்க வந்துட்டு எவ்வளவு அந்த கான்ஃபிடன்ட், அவங்க கூட எவ்வளவு தூரம் இருந்தாலும் பயணம் பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் யங் கேர்ள்ஸ் மேல வர மாட்டேங்குதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, என் தம்பி எனக்கு காரே கொடுக்க மாட்டாரு, என்னோட அக்கா ஹஸ்பண்டும் காரே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் அப்படி பயமோ எனக்கு
1: தெரியலையே.
2: அவங்களோட கார நம்ம டேமேஜ் பண்ணிருமோ, நம்ம எப்படி ஸ்பீடு எடுக்கிறோமோன்னு நம்ம எப்படி வேணுமையா போய். ஒரு ஒரு உதாரணம், இங்க இருந்து ஜேபி வரைக்கும் நான் தனியா ஓட்டிட்டு போவேன். ஆனா அவரு கூட ஓட்டும் போது மட்டும் அவரு ஓட்டுவாரு. ஐ மீன் அவரு பக்கத்துல உட்காந்தாலும் அவரு சொல்லி கொடுப்பாரு. சோ அதனால அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் தனியா போனா ஆக்சிடென்ட் ஆக மாட்டேன், நான் தெரிய மாட்டேன். அதனால அந்த அந்த பாய்ஸ் வந்துட்டு எல்லாரும் கேக்குறவங்க எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா வைஃப் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, பேசிக்கிட்டே போலாம், அது இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன்.
0: கண்டிப்பா ஆஷா, நீங்க சொன்னது நாங்களுமே கேக்குறோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகிர்ந்தே இருக்கும் போது நமக்குமே ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அவ்வளவு ஒரு சுமை கொடுக்காம பகிர்ந்து செய்யும் போது நல்லா தானே இருக்கும் இல்லையா?
1: அதாவது ஆஷா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்கள் வந்து நம்பிக்கை வைக்காமலாம் இல்ல, நம்பிக்கை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
0: ஓ, அப்படி முடிக்கிறீங்க. சரி, அதனால பாத்துக்கோங்க, பயணங்கள் இன்னும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே கொஞ்சம் விடுமுறை மாதிரி தான் இருக்கு. விடுமுறை முடிஞ்சிருச்சு, அதை மறந்துட கூடாது.
1: அதனால இந்த வாகனம் செலுத்தும் போது ஓய்வு தேவை வாகன ஓட்டுநர்களுக்கு. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நாங்க கேட்டோம். அதனால யார் வாகனம் ஓட்டினாலும் நீங்க பாட்டுக்கு இல்லாம அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுங்க, துணையா இருங்க, பயணம் சுமூகமா இருக்கும்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.